நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
5: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
4: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
6: நேரலை நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே சுதா.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக
2: அருள்மணி மாலை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருள்மணி மாலை நிகழ்ச்சி துவங்கும் நேரம் 6:01.

எங்கும் பரம்பொருளாக நிறைந்திருப்பவள், நல்வாழ்வு அருளும் தாயாய் இருப்பவள், சிவபெருமானுக்கே ஆற்றலை வழங்கக்கூடியவள், அறிவை வழங்கக்கூடியவள், பயத்தை போக்கி அருள்பவள், மாயைகளை தாண்டியவள், உலக தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் காரணமான அந்த அன்னபூர்ணியின் புகழ் ஒலிக்க கேட்டோம். எஸ் ஜானகியின் குரலில் புத்தனேரி சுப்பிரமணியம் எழுதியிருந்த அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எல். கிருஷ்ணன்.

யத்தினால் அங்கு செல்ல முடியாததால் தன் சொந்த ஊரான குன்றத்தூரில் அதேபோன்று நாகேஸ்வரர் கோவிலை அமைத்ததாக கூறப்படும் ஸ்ரீ நாகேஸ்வரர் புகழ் ஒலிக்க கேட்டோம். வீரமணி ராதா குரல்களில், உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில், வீரமணி சோமு இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.

பெரிய புராணத்தை இயற்றிய பெரிய புராண நாயகர் சேக்கிழார் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக இருந்தது. வயது முதிர்ந்த காரணம்

தமிழ் கடவுளான அந்த முருகனின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமான அந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தையும் அறிவையும் குறிக்கும் இறைவனின் வடிவமாகும். சூரபத்மனை வதம் செய்ய அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு வழங்கிய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பது வேலாகும். ஆகவே இதை வெற்றியின் அடையாளமாகவும் கருதுவர். எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் வாராஸ்ரீ, வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம்.

பூதநாதன் என்றும் பூலோகநாதன் என்றும் எரிமேலிவாசன் என்றும் கலியுக வரதனாக பந்தளராஜனாக பம்பாவாசனாக சபரிவாசனாக சபரிகிரீசனாக வலம் வரும் அந்த ஐயப்பனின் புகழ் ஒலிக்க கேட்டோம் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஆலப்புழா ரங்கநாத் இசையமைப்பில்.

மின்மினியின் குரலில் லவ்லின் சாம்வேல் இசையில் பாடல் ஒலிக்க கேட்டோம். அன்பே உலகம், அன்பினால் நாம் வணங்கும் அந்த இறைவனை காண முடியும் என்ற ஒரு சிந்தனையுடன் அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் பாடியிருப்பவர் எஸ் சரளா மற்றும் குழுவினர். நாகூர் சலீம் வரிகளில் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: அப்பர்ணா நகர் மூர்த்தி, பர்வதவர்த்தினி, கமலாவரதன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரவணன் ராமலிங்கம், வைத்தியநாதன், சோமசுந்தர பிரபு, யுவராஜ் நெமிலியிலேந்து, கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி, மேலப்பேடு தயாலன், சூளை ரீஜா மனோகரன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, ஹரிராம், அதுக்கப்புறம் நல்ல பெருமாள் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, சாந்தி ரமேஷ், அல்லிநகரம் மகாதேவன், ஹேமலதா, கதிரவன், இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது, உயிரிழப்பை தடுப்பது ஆகிய 3 அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான லைஃப் இயக்கம் போன்றவை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வடிவமைப்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகள் உற்பத்தி போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த புதிய சட்டம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனை போன்றவற்றை விவசாயிகள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றும், பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு உலகின் சிறந்த நிர்வாக நடைமுறைகளுக்கான அமைப்பாக திகழ்கிறது என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் குறித்து

0: அவர் எடுத்துரைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை இந்தியாவுக்கு பொருத்தமானதாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பல்வேறு நிறுவனங்களுடன் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் பிரிட்டன் சென்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நவீன வசதிகளுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஹாஸ்டல் செக்அப் என்று சொல்லப்படுகிற உடல் பரிசோதனைக்கான புதிய ஒரு வளாகத்தை நாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். வளம் 360 அப்படிங்கிற பேனர்ல 4 மாவட்டங்கள்ல சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்கிற மாதிரியே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் முறையாக நாம 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்களை நம்ம உருவாக்கிட்டு மாவட்ட அளவிலேயே இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி, நெஃப்ரோலஜி அந்த மாதிரி சேவையும் மக்களுக்கு கொடுக்கணும்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயபாளையம், சங்கராபுரம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த மழையானது மக்காச்சோளம், நிலக்கடலை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமர் துறைமுகம் சென்றடைந்தது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 2.7% உயர்ந்து 103 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். IRCTC உணவக முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் மறுவாழ்விற்கான அறக்கட்டளையை மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பொற்றாமரை குளத்தில் பெயர்வழி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது.

காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தையொட்டி தங்க தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடாங்குண்டி, அனந்த கிருஷ்ணா, ஸ்வரூப் உன்ஹல்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதைச்சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டுவரத்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாகி நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து ஒரு கடிதம் வழியா எங்களுக்கு எழுதி அனுப்பு, அதை உங்க பெயர்களோட கூட நீங்க விரும்பின பாடல்களை ஒளி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. காலை 9 மணிலேருந்து கேம் ஷோஸ் வந்து உங்களுக்காக ஆரம்பிக்குது, அதாவது நேர்களாகி நீங்க தொலைபேசி வழி வந்து பங்கேற்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம விவித் பாரதியில தினம்தோறும் இருக்கு. அந்த வகையில் இன்றைய தினமும் காலை 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், அதுக்கப்புறம் காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கச்சு உங்களுக்கு வந்து விடைகள் சொல்கிறது வந்து சுலபமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேம் ஷோஸ்லலாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறோம். என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் நீங்கள் பங்கேற்றீங்க அப்படின்னாக்கா மற்ற நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். புது நேயர்கள் நிறையா பேர் நமக்கு நண்பர்களாக நமக்கு நேயர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒளி உலா வந்துட்டுருக்கு. மதியம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980, 90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் தினம்தோறும் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக நீங்கள் கேட்க முடியும். மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாகி நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்க உடனே அதன் பாடலை வந்து வானொலியிலையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு வந்து

பூந்தென்றல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி இருக்குது. 5:55 பூந்தென்றல் நிகழ்ச்சி வந்து தொடருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு அதுக்கப்புறம் 7:25 இந்த 2 நேரங்களிலும் திரைகானம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், இரவு 8 மணிக்கு இசையும் நானும் வயலின் இசை கலைஞர் மணிபாரதி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர் ஜே ஷாலினி, இரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இரவு 11 மணி முதல் மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள். ஸோ எல்லாம் கேட்கணும்னாக்க ஸ்டேட்யூண்டாருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நம்மோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01:35 ஆயிட்டுருக்குங்க. கேலண்டரில் பொதுவாக நம்ம தினந்தோறும் எழுந்த உடனே நம்ம வந்து தேதியை கிழிக்கிற வழக்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தேதியை போல உங்கள் கவலைகளையும் தினமும் கிழித்து எரிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி வாழுங்கள் அப்படின்ட்டு. ஆமாம், நிஜமாகவே பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே தேதி கிழிச்சிட்டு நம்ம இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேலண்டரில் அந்த தேதி கிழித்த பிறகு பார்க்குற மாதிரி நமக்கு வந்து முதல் நாள் ஏற்பட்ட கவலைகள் தடங்கல்கள் அதையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு இன்றைக்கி புதுசாக நம்ம பிறந்திருக்கோம், இன்றைய தினம் நம்மளோட முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியில் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்து அந்த நாளை துவங்கினோம் அப்படின்னாக்க எல்லாருக்குமே வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம் தான் அப்படிங்கிற ஒரு உயர்வான சிந்தனையோட கூட இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து பென்னி தயாலோட குரலில், விவேக்கோட வரிகளில், ரவி பஸ்ரூரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஒரு கேள்வி பதிவு பண்ணியிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, செப்பு மொழி 18 எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் என்று தன் பாடல் வரிகளால் பாரத தாயை போற்றிய கவிஞர் யார் அப்படிங்கிற கேள்வியை தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செப்பு மொழி 18 எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் என்று தன் பாடல் வரிகளால் பாரத தாயை போற்றிய கவிஞர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னாக்கா, விவித் பாரதி தமிழ் FM 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்கள் உங்கள் பதில்களை பதிவு செய்யலாம். காலை 8 இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறதையும், யார் யாரெல்லாம் விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டு பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரஷ்ய தொழில்துறை அமைச்சர் திரு ஆண்டன் அலிகானோவுடன் இணைந்து நடைபெற்ற வர்த்தக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு முதலீடுகள் 50 பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் வகையில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள், காய்கறிகள், காபி, தேநீர், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட அந்நாட்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அளவில் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேம்பட்ட உற்பத்தி, எரிசக்தி, சுரங்கம், ரயில்வே மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து துறை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சேவைகள், பொறியியல் மற்றும் ரயில்வே ஆகிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க ரஷ்யா உதவிட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். 2 நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சிமாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, சர்வதேச புவிசார் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள்

0: நிறுவனங்களின் வளர்ச்சி நிதிசார் சேவைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் நிதிசார் தொழில்நுட்ப சேவைகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் காந்தா பாண்டே ஆகியோர் வங்கி மற்றும் நிதிச்சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அரசின் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அரசின் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களை திரைப்பட திருட்டு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் 20 லட்சம் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 2019 காஷ்மீரில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தவும் தயாரிக்கவும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஜம்மு காஷ்மீர் அரசிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சிறப்பு பிரிவில் தஸ்ரூப்தார் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் டாக்டர் எல் முருகன் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்துடன் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதற்கான தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிட்காகன் காட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நந்தேத் போக்கர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர், 12க்கும் அதிகமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு புக்காவ் நகரில் அமைந்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ படிப்படியாக அருகிலிருந்த பள்ளிகளுக்கும் பரவியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கர், கடலோர ஆந்திர பிரதேசம், ஒடிஷா ஆகிய இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இந்த கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய

அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 23-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென்சிங்கை வென்றார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவினி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

மனங்களில் முழுமையான கொண்டாட்டத்தோட நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25:50 நொடி ஆயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பரிமலா அண்ட் கோ அப்படிங்கிற படத்திலேருந்து.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலை பாடியிருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாராயணன் ரவிசங்கர் அவரோட குரலில், இமயவரம்பன் பரணி வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பில், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா சிங் கீதம் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கருப்பு அப்படிங்கிற படத்திலேருந்து சாய் அபியங்கர் இசையமைச்சு கானா முத்துவோட பாடின பாடல் கேட்டோம் விஷ்ணு ஏழவனோட வரிகளில்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

எல்லோ அப்படிங்கிற படத்துலேருந்து சக்தி ஸ்ரீ கோபாலனோட குரலில், ராஜேஷ் ஸ்ரீதரோட வரிகளில், கிளிஃபி கிறிஸோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

விடாமுயற்சி அப்படிங்கிற படத்திலேருந்து அந்தோனி தாசனோட குரலில் அறிவு அவங்களோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் என்று தன் பாடல் வரிகளால் பாரத தாயை போற்றிய கவிஞர் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடை போட்டிருக்கிற நேயர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டாளம் அப்துல் ஜலீல், பத்மா சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் வந்து ராஜலக்ஷ்மி தெய்வசிகாமணி அவங்க, கீழக்குடி பெரியசாமி காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து கருப்பண்ணன் ரங்கசாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தீட்டாளம் ராஜேஷ், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி அவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரே நேரே நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான்லேருந்து கலை துரைராஜன் அவங்க, தசரதன் அவங்க, ரோசையா, புவனகிரி சுமதி பாபு, அன்புராணி, திருமழை இசை அஸ்வினி நாகராஜ், ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்க, ஹேமலதா அவங்க, அதுக்கப்புறம் மயிலை பட்டாபி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, கீதா ராஜகோபாலன், மேட்டுப்பட்டி கண்ணன், டி நகர் ரமா ரவி, அதுக்கப்புறம் கொடமாண்டப்பட்டியிலேருந்து கே வி ஜே காஞ்சனா, கே வி ஜெயசீலன் அவங்களோட, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க, டி நகர் ரங்கராஜன், அதுக்கப்புறம் குணாலன் அண்ணாமலை அவங்க, ஹரிராம் அவங்க தேனியிலேருந்து போட்டிருக்காங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சரவணன் அவங்க போட்டிருக்காங்க, தசரதன் அவரே ரெண்டாவது இது போட்டுட்டாரு, வலங்கைமான் ஆட்டோ துரை அவங்க போட்டிருக்காங்க, மேலப்பேடு தயாலன், வேறு யார், முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலேருந்து சங்கரன் அவங்க போட்டிருக்காங்க, இங்கேருந்து நேரு நகர்லேருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து நடராஜன் சுப்பையா, புத்தகரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, ராஜமாணிக்கம் கோபி, வீரதுரை அரியலூர்லேருந்து எல்லாருமே வந்து இந்த சரியான விடையை போட்டிருக்காங்க. சிவன் அருண், அதுக்கப்புறம் ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து, பிரபாகரன் பிரியதர்ஷனன் அவங்க, பிரபு வீரா ராஜபாளையம்லேருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், அலிநகரம் மகாதேவன், மந்திரமூர்த்தி ஆச்சாரி, மேலப்பேடு தயாளன், ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கார்த்திக் சே யாதேஷ் அவங்க, வி பாபு திருப்பத்தூர்லேருந்து, மதுரை சோ சண்முக சுந்தரம், என்எம்பி நச்சிப்பிள்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன், ராஜமாணிக்கம் கோபி, பாலா ஜெயச்சந்தர், கமலாநகர் கமலா வரதன் அவங்க எல்லாருமே வந்து சரியான விடை போட்டு, கூடவே வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாரும் போட்டதுனால நாமளும் வரிசையாக எல்லாருடைய பேரையும் படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை வந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போட்டுட்டே இருங்க. ஸோ நிகழ்ச்சி, அதாவது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் இது எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ஃபீனிக்ஸ் விழான் அப்படிங்கிற படத்துலேருந்து விஜய் நாராயண், மானசி ஜி கண்ணன் இவங்களோட குரல்களை கருணாகரனோட வரிகளில் சி எஸ் சாமோட இசையில் கேட்கலாம்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 8:20.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நேர்களை. நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குக ஆங்கே, எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும். இது மகாகவி பாரதியின் வரிகள். அப்படி நாம் நினைத்த அத்தனையும், நாம் எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அதையே அவர் தொடர்ந்து சொல்கிறார். திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடும் முகத்தினோடும் நன்னிடு ஞான பானு அதனை நாம் நன்கு போற்றின் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இயற்கை போற்றுதும் இயற்கை போற்றுதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சூரிய சுடரொளியை வந்து போற்றி வணங்கணும். அதுவும் எப்படி போற்றணுமா? திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடும் முகத்தினோடும். நம்மளுடைய உள்ளும் புறமும் அகமும் முகமும் மலர நம்ம வந்து அந்த இயற்கையை போற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முயற்சி எல்லாம் சரியான ஒரு பயன் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நாம் எண்ணிய எண்ணம் அத்தனையும் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு செய்தியை ரொம்ப அழகாக இந்த 4 வரியில் சொல்லியிருக்கிறாரு. அந்த சிந்தனை வரிகளோட நேர்கள் இப்போது கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதயம் முரளி திரைப்படத்திற்காக விவேக் வரிகளில் தமன் எஸ் இசையமைத்த பாடல் இது. ஒலிக்கும் குரல் விஷால் மிஸ்ரா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் திருமலிசை கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி.

யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன், ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்பலக்ஷ்மி விஜயராஜ், தனராஜ், தனம் அழகு சுந்தரி ராகவன், ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன் இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக்.

நிகழ்ச்சியில் அடுத்த ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமபிரியா துருவா ரவிக்குமார், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூரிலிருந்து சௌத்ரி பிரகாஷ். இந்த நேர்களின் விருப்ப பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல். பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமைதோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444400

1023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரம். அடுத்த பாடல் ஆதித்யா ஆர்கே பாடியது. மதன் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் ஷான் ரோல்டன். படம் வித் லவ். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஐயப்பாக்கம், அபர்ணாநகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகரிலிருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்கா.

கே பாடியது. மதன் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் ஷான் ரோல்டன். படம் வித் லவ். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஐயப்பாக்கம், அபர்ணாநகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகரிலிருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஹமீத், காஜா ஷல்மா, ஷம்மு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம், ஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், ஷமியா பானு.

0: வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். இவ்வளோ பார் வருதுனாக்க இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் காற்றோடு கலந்து நம் காதோரமாய் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது உங்கள் விருப்ப பாடல்கள். அடுத்து ஒலிக்கும் பாடல் என்ன? தனுஷ் இயற்றி அறிவு அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், இட்லி கடை திரைப்படத்திற்காக. மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரத்தை சேர்ந்த சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லித், பௌஷ்யா, உபேந்திரன், மணிகண்டன், சிவா, நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, ஜெயரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வளசிலிருந்து துறைபாண்டியன், காந்திமதி, அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித்த, இந்த நேர்களின் விருப்பத்திற்காக இதோ காற்றோடு கலந்து.

சிறகம் பத்தி கட்டி சடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி சடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ சடிக்கு சட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்பத்தை

நேரம் 8:30. உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் திறம் எடுத்த பாடல் கும்கி 2 இந்த திரைப்படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், நரசிங்கப்பேட்டை ஐயப்பன், திருவேழிமிழலை சாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ், கீழாந்தூர் ஏகாம்பரம் நளினி, மாமண்டூர் வெங்கடேசன் பிரபாகரன், நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடிய பாடல் இது மோகன்ராஜன் வரிகளில்.

உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் RRR இந்த திரைப்படத்திற்காக ஒழிக்க இருக்கிறது. நேர்களே, இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேர்கள் புழல் ஓம் பிரகாஷ், கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவிலிலிருந்து விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், வில்லிவாக்கம் குபேந்திரன், ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வாமக்கிழன், சீலப்பந்தல், ஏழுமலை, ஜெகதீசன், பரமசிவம், காந்தூர், சுந்தரமூர்த்தி, மரகதம், மதுரமங்கலம், கனகவல்லி, ஸ்ரீனிவாசன், சோகண்டி, வேதநாயகி, சேட்டு, பரந்தூர், பூவழகி, பாளையம், இந்த நேர்கள் விரும்பி கேட்ட இந்த பாடல் மதன் கார்கி வரிகளில் மரகதமணி இசையமைத்தது. பிராகிருதி ரெடி பாடிய பாடல் இது.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

92.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் மாடர்ன் கொடை விழா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பத்மஜா ஸ்ரீனிவாசன், சிபி ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் இது. வி ராமசாமி வரிகளுக்கு இசை விபின் ஆர். செய்யாறு வட்டம், கொருக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, திருநெல்வேலி, மூளைக்கரைப்பட்டி, ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி, கொண்டேகவுண்டன்பாளையம், முத்துக்குமார், சேலம், சின்ன கிருஷ்ணாபுரம், நல்லதம்பி, நெல்லை மேலச்செவல், மாமூது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, பெங்களூரு டிசி பாளையத்திலிருந்து ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம் பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி, வில்வம். இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் கோமதி புகழேந்தி மீனாட்சி மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா சேலம் கழங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா திருமழிசை நாகராஜ் அஸ்வினி தேசூர் குமரன் ஆங்கரை பைரவி மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ் போரூர் சங்கர் சுஷீலா திருமழிசை உஷா ராஜேந்திரன் ஹேமா கவின் நீலாங்கரை கோகுல் லத்திபாஷா கண்ணகி நகர் கருப்புசாமி கஜினி அச்சரப்பாக்கம் செல்வி கோபால் மயிலாப்பூர் லக்ஷ்மி நித்யா சென்னை அறுபதிலிருந்து ஏகா ராஜா. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்போது கேட்கலாம். மாமன் திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைத்து சரண்யா ஸ்ரீனிவாசோடு இணைந்து பாடிய பாடல் இது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கலரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2-08-53 மற்றும் ஒரு 2-8-3-8-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

0: இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம், அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அடங்க மறு திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் சின்மயி ஸ்ரீபடா பாடிய பாடல் இது. இயற்றி இசையமைத்திருக்கிறார் சாம் சிஎஸ். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கரநாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் நஜ்முதீன், ஜலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜுனிஷா, கூடுவான் பூண்டி மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி ஏகாம்பரம் மின்னலா, கூத்திரம்பாக்கம் சக்கில சுந்தரன் சங்கரன், கூவத்தூர் கனகசுந்தரன் மண்டோதரி, கூவம் வீரராகவன் குருமூர்த்தி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: உங்கள் விருப்பம்.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஆம்னேர்களே, இது நீங்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கும் கலகல கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் வழக்கம் போல் நாம் அந்த புதிர் போவோம் இல்லையா, அந்த மாதிரி கேள்வியும் பதிலுமா, திரைப்புதிர், பாட்டுப்புதிர் அப்படிலாம் வந்து நம்ம நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமானதில் வந்து நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். சரி, அந்த வகையில் இன்றைக்கும் நாம் சில கொஞ்சம் வித்தியாசமாக குறிப்பும் சொல்லும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம் அப்படின்றது இந்த நாளுக்குண்டான சிறப்போடு தான் உங்களுக்காக விளம்பர காத்திருக்குது. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, கடமை யாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறாரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அதாவது நமக்கு கடமை என்ன, தன்னை கட்டுதல் முதல்ல, நமக்கு நாமளே நம்மளை கட்டுப்படுத்த தெரியணும். பிறர் துயர் தீர்த்தல், அடுத்தவங்களுக்கு, அதாவது அடுத்தவங்களுடைய துன்பம் காணும்போது நம்மளுடைய மனம் துடிக்கணும், அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு நம்ம போகணும். பிறர் நலம் வேண்டுதல், எல்லோரும் இன்புற்றறிக்க அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமேன்னு சொன்ன மாதிரி அந்த அடுத்தவர் நலம் பேணக்கூடிய தன்மை, இதுதான் வந்து ஒரு மனிதருக்குரிய கடமை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. சரி, ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னு சொன்னவர் இல்லையா, அதனால் எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய அந்த மகாகவி பாரதியுடைய வரிகளை நினைந்து இன்றைக்கி நாம் நம்மளுடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த கலக்கல் அரங்கத்தில் நாம் சில குறிப்புகள் கொடுக்கப்படும். அதாவது அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்றத தான் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952508533 மற்றும் முறையின் 2838891. வழக்கம் போல் எப்போதும் நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி, ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக சிறப்பாக இருக்கும். நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். புதிய நேயர்கள் நிறையா வந்துட்டுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நாம் அவங்களோட சேர்ந்து நாம் கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய வித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த நேர்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி இணையத்தில் கேட்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து கேட்கக்கூடிய நேர்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய நேர்கள் கொஞ்சம் வழிவிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு இதை புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய அது உங்களுடைய ஒத்துழைப்போட ரொம்ப அழகாக போகும் அப்படின்ற நம்பிக்கையோடு வாங்க நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்போம்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே நம்ம வந்து மகாகவி அவங்களுடைய வரிகளில் வந்த ஒரு பாடல். அந்த பாடலை இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களை நம்ம நிறைய திரைப்படங்களில் பயன்படுத்தி பார்க்குறோம் இல்லையா. அப்படி தான் இந்த நம்ம கேட்ட அந்த பாடல் குற்றம் கடிதல் அப்படின்ற திரைப்படத்திற்காக அந்த பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. ராகேஷ் ரகுநந்தன் குழுவினர் வந்து அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சங்கர் ரங்கராஜன் அப்படின்றவருடைய இசையமைப்பில் நாம் கேட்டோம். சரி, இப்போ இந்த பாடல் கேட்ட உடனே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இன்றைக்கி என்ன மாதிரியான அந்த குறிப்பும் சொல்லும்குள்ளே நாம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய எண்ணம் சரிதான். இன்றைக்கி நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவருடைய அவருக்கு தொடர்பான இப்போ அவரது படைப்புகள், பாடல்கள், அவரோடு தொடர்புடைய அந்த இடங்கள், இந்த மாதிரியான சொற்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய குறிப்பம் சொல்லும்ல இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா. சரி, முதல்ல வரக்கூடிய நீயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, யாருங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால்.
0: இல்லை, உங்கள் ஊரும் பேரும் மட்டும் சொல்லுங்க.
1: பாபராஜபுரம் முகமது இக்பால்.
0: பாபராஜபுரம் முகமது இக்பால். ஓகே, சரி. இப்போ இணைப்புல முதல் நேரா வந்திருக்கீங்க. அவரோடு தொடர்புடைய சொற்கள் தான் இருக்கும் இல்லையா. நிச்சயமா நிச்சயமா, முயற்சி தான் வாழ்க்கை. அவரே வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். இப்ப நம்மளுடைய இந்த சொல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல ஒன்று, அதை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள் அதுல இருக்கு. ஒரே உறுப்பு, ஆனால் அதை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள் அதில் இருக்குது. அப்புறம் நூறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கும் ஒரு சொல்லும் இருக்குது. உறவுகளுக்கிடையில் இது வேண்டும், நிச்சயமாக உறவுகளுக்குள்ளே இது இருந்தால் தான் அந்த உறவு வந்து நிலைத்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்று குறிப்பையும் சேர்த்திங்கன்னா ஒரு சொல் கிடைக்கும், அது மகாகவி பாரதியின் படைப்புகளோடு தொடர்புடையது. பாடல் போட்டதுனால அப்படி யோசிச்சிங்களா? இல்லை, பாடலுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. பாடல் இன்னைக்கு அவருடைய பாடல்களை நம்ம கேட்க போகிறோம் அவ்வளோதான். பாடலுக்கும் இந்த குறிப்புகளுக்கும் இந்த சொல்லுக்கும் தொடர்பு இல்லை, சரியா? ஓகே. ஏன்னா நேர்கள் வந்து அந்த பாட்டு புதிர் மாதிரி அப்படி யோசிச்சுக்க வேண்டாம். வணக்கம்.
2: வணக்கம். மனதில் உறுதி வேண்டும்.
0: மனதில் உறுதி வேண்டும், எப்படி? நான் வந்து அவருடைய படைப்புகளோடு தொடர்புடைய ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த குறிப்புகளோடு ஒத்து போகணும் இல்லையா. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். ஆ வணக்கம் மேடம்.
0: யார் நீங்க? ரேடியோ ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஹலோ.
3: ஹலோ.
0: ஆமா வணக்கம். நீங்க கொஞ்சம் ரேடியோ
3: இப்ப கேக்குதா மேடம்?
0: ரேடியோ ஆஃப் பண்ணீங்களா? சொல்லுங்கம்மா.
3: நான் ராஜலட்சுமி, அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: அண்ணா நகர்ல இருந்து ராஜலட்சுமி, சொல்லுங்கம்மா.
3: சபதம்மா?
0: சபதம்
3: பாஞ்சாலி.
0: அப்படி

0: அதுதான் நீங்க சபதம்னு பொதுவா சொன்னோன்னு ரொம்ப யோசிச்சேன் நானு. பாஞ்சாலி சபதம், அவர் எப்படி சொன்னீங்க?
1: அவருடைய படைப்புகள்ல அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது.
0: சிறப்பு வாய்ந்தது. இந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? இந்த குறிப்புகள்,
1: குறிப்புகள் ஃபர்ஸ்ட் குறிப்பு வந்து
0: உடல் உறுப்புகள்ல ஒன்றை
1: பதமா நம்ம வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அந்த தம்மு அந்த இதை வச்சு
0: அப்படியே உறவுகளுக்குடைய இலையில வந்து பதமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலி வந்து பாதம் பதம் அதுவும் வந்து அந்த சொல்லும் இதுல இருக்கு. உடல் உறுப்புகள்ல ஒன்றை குறிக்கக்கூடிய இரண்டு சொல்னு கேட்டிருந்தேன், பதம் பாதம். நன்றி. ஆனா நீங்க எப்படியும் ரிலேட் பண்ணி ஆன்சருக்கு வந்துட்டீங்க. வணக்கம்.

0: நீங்க எப்படியோ ரிலேட் பண்ணி ஆன்சருக்கு வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம் பவத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: கன்னியா மாவட்டம் கும்பகோணம். மணப்பிள்ளை இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க ஊரும் பேரு மட்டும் சொல்லுங்களேன்.
2: சரி மேடம்
0: சொல்லுங்க.
2: மணப்படையிலிருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: மணப்படையா?
2: மணப்படையூர்.
0: மணப்படையூர். உங்க பேரு?
2: பிரபு.
0: பிரபு பேசுறீங்க.
2: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் பிரபு. சொல்லுங்க. இப்ப குறிப்பு கேட்டீங்களா? அவங்க பாஞ்சாலி சபதம்னு பதில்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்ற அந்த ஒரு பேருக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்ன அந்த சொல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா நூரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. உறவுகளுக்குடையில் இது வேண்டும், கண்டிப்பா இது இருந்தா உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சொற்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வாங்க. இனிப்பு கிடைச்சா பேசலாமே. வணக்கம்.
4: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர் வில்லூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க.
4: உறவு முறைகளுக்குள்ள நம்ம சபதம் போடுவோம்ல, அது இருந்தா நல்லா இருக்கும்.
0: சபதம் இருந்தா அது நல்லா இருக்குமா? எப்படி நண்பா இது?
4: நான் இதை சாதிச்சு காமிக்கிறேன். சபதம் போடுவோம்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. வணக்கம்.
5: வணக்கமா.
0: வாங்க.
5: தேப்பெருமாநல்லூர் சரணா கமலேஷ்.
0: தேப்பெருமாநல்லூர். சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
5: 100னா சதம் தான்.
0: ஆ வெரி குட். அடுத்து உறவுகளுக்குள்ள என்ன இருக்கணும்?
5: பாஞ்சாலி சபதம்.
0: ஆ சபதம். ஏன்னா அவர் வந்து சபதம் போட்டா உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாரு. ஆனா அதை விடவும் இது இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அந்த உறவு. இது பாஞ்சாலி சபதத்துக்குள்ளதான் இருக்கு. சரி நன்றி. முயற்சிக்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க யாருங்க? முதல்ல அத சொல்லிடலாமே.
5: பாஞ்சாலி சபதம்.
0: பாசம் இருந்தா நிச்சயமா அந்த உறவு நிலைத்து நீடிக்கும் இல்லையா? அழகா ரிலேட் பண்ணிட்டாரு. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா அவங்க சொல்லிட்டாங்க. வித் பாரதி நேயர்களுக்கும் அந்த பாசம் அந்த பிணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்திலையும் வந்து இதுல பதிவிடலாம் அப்படின்னு சொன்னதுனால ஹேமலதா, வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், இவங்க வந்து மூணு பேருமே இதில் பதிவிட்டிருக்கிறாங்க. பாஞ்சாலி சபதம் பாதம் பதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வாழ்த்துக்களோடு நாம் இப்போது அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து அடுத்த சொல்லுக்கு நம்ம போவோம்.

0: கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் எம்எஸ் விஸ்வநாதனை சேமித்து கேட்டோம். வறுமையின் நிறம் சிவப்பு இந்த திரைப்படத்திற்காக எடுத்தாளப்பட்ட பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடையது.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் கேள்வி பதில் கேட்டுட்ருக்குறோம். ரொம்ப அழகாக அந்த கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல் என்னன்றதை இது வரைக்கும் ஒரு 7 நேர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்த இணைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு வரலாமே. ஹலோ. இல்லை, நம்ம எல்லா நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டோம், இல்லை ரேடியோ விட்டு நீங்கள் தள்ளி வந்தீங்களோ அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிறதும் தெளிவாக கேட்கும், நாங்கள் பேசுகிறதும் மற்ற நேயர்களுக்கும் வந்து அதை கேட்க முடியும். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: ஏன் இப்படி? ஏன்னா தொடர்ந்து இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யாருக்குமே அது பயன் இல்லாமல் போயிடும். நிறைய நேயர்கள் வந்து தொடர்பு கொள்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வாங்க, யாருங்கம்மா?
3: நான் ஊரப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: உங்கள் பேருங்கம்மா?
3: கண்ணம்மா.
1: ஊரப்பாக்கத்துலேருந்து கண்ணம்மா. ஆஹா, இந்த நாளில் உங்கள் பேர் ரொம்ப முக்கியமாக எல்லா இடங்களையும் பேசக்கூடிய ஒரு பெயரே கண்ணம்மா. பாரதிக்கு பிடித்த கண்ணம்மா. வாங்க, பாரதியை பற்றின கேள்வி தான் கேட்டுட்ருக்கோம். இந்த குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், வானம் இருக்கு இல்லையா, அதை குறிக்கும் ஒரு சொல். அப்புறம் ஒரு இயக்குனர், ஒரு நடிகரும் கூட, அவருடைய பெயர் இதுல இருக்கு. ஆமா, குரங்கு வகைகள்ல ஒரு வகை, குரங்கு இனம் இருக்குல்ல, குரங்கு இனத்தில் ஒரு வகை. இந்த மூன்றையும் சேர்த்தீங்கன்னா இவருடைய, இவருக்கு நிறைய பெயர், மகாகவி பாரதியாருக்கு வந்து வேறு சில பெயர்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெயர் வரும். என்ன பெயர் கண்டுபிடிக்க முடியுதா? சரி, அடுத்த நேரத்துக்கு கேட்கலாமா? நன்றி.

0: வணக்கம் அவத் பாரதி.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: பவத் பாரதியில் இருக்கீங்க, யாருங்கம்மா?
1: உஷா.
0: உஷா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சேலம்பாக்கம்.
0: கீழம்பாக்கத்திலேருந்து பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா உஷா?
1: ஆ, பேசியிருக்கோங்க.
0: ரொம்ப தயக்கமாக பேசுகிறீங்களே. தயங்கவே வேண்டாம். சரி, இது நம்ம கேட்ட இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? அதாவது நம்ம மகாகவி பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த பெயர்ல ஒரு பெயர் இந்த குறிப்புகளுக்குள்ள இருக்கும். என்னன்னா, வானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வானம். அதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பேர். அதே மாதிரி ஒரு இயக்குனரும் நடிகருமான ஒருத்தரோட பேர் இதுக்குள்ள இருக்கு. குரங்கு இனத்தின் ஒரு வகை. ஆகாயம் சொல்லலாம். இன்னொன்னும் இருக்கு, ஆகாயம் அது ஒரு சொல். இன்னொரு சொல் சரிங்கம்மா, நம்ம முயற்சி பண்ணலாமா, அடுத்த நேரத்தை கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி. ஏன்னா புதுசாக உள்ள வரக்கூடியவங்க வந்து ஒரு தயக்கத்தோடே பேசிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் நிறைய நண்பர்கள் அடுத்து தொடர்ந்து வர வர அவங்களும் பழகிடுவாங்க. வணக்கம், வாங்க.
2: நான் முகப்பேர்லேருந்து பிரமிளா பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க பிரமிளா.
2: முண்டாசு கவிஞன் அவர்கள்.
0: முண்டாசு கவிஞன் எப்படி?
2: விசு இயக்குனர் விசு.
0: ஓகே.
2: வானம் விண்ணு. குரங்கு வகைகளா?
0: ஆமா ஆமா, குரங்கு இனத்துல ஒரு ஒரு இனம், ஒரு வகை.
2: முசு வருமா?
0: முசு வருமா, நீங்க தான் சொல்லணும். முசு அதுதான் அதுதான், யோசிக்கவே வேண்டாம். இவ்வளவு தயக்கம் பிரமிழாக்கு தேவையே கிடையாது. முசு அப்படின்றது ஒரு குரங்கு இனம். அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசுகுந்தன் அப்படின்ற பேர் வந்ததே வந்து அந்த குரங்கு மாதிரியான அந்த முக அமைப்பு இருக்கும் அப்படின்றதுனால தான் முசுகுந்தன் அப்படின்ற பேரே வந்தது. மகிழ்ச்சி, அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. முண்டாசு கவி இல்லையா? சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முண்டாசு கவி அப்படின்றதுதான் சரியான பதில். அது அவருக்குண்டான ஒரு சிறப்பு பெயரும் கூட. வானம் விண், இயக்குனர் நடிகர் விசு, குரங்கு இனம் அது வந்து முசு அப்படின்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். முசுகுந்த சக்கரவர்த்தின்ற பேர் வந்ததே வந்து அதனால தான் அப்படின்ற ஒரு செய்தியோட. வாழ்த்துக்கள். அடுத்து யாரெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க? ரெடில்ஸ் ஹயத் பாஷா, அவரும் முண்டாசு கவிஞர்னு கொடுத்துருக்காரு. கேவி ஜெயசீலன் அவங்க வந்து தேசிய கவிஞர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இந்த குறிப்புகளோடு வராது இல்லையா. அதே மாதிரி இங்கே யார், மாலினி தேவி அருணாச்சலம் முண்டாசு கவிஞர் அப்படின்ற பதிலை பதிவிட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் பாஞ்சாலி சபதம் அந்த பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்கள். அவங்களும் வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் அவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் பாஞ்சாலி சபதம் சதம் பாசம் அப்படின்னு குறிப்புகளோட பதிலை இதில் பதிவிட்டிருக்கிறாங்க. அடுத்து இவங்க யார், ஹேமலதா அவங்களும் முண்டாசு கவி முசு அப்படின்ற அந்த ஒரு குறிப்போட தொடர்பு படுத்தி அந்த பதிலை இங்கே பதிவிட்டிருக்காங்க. சரி, பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நாம் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். பாடலுக்கு அப்புறமா அடுத்த குறிப்புக்கு போவோம். பாடலை கேட்போம், அதுக்கு முன்னாடி
3: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
4: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
3: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

பாரதி இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. ஹரீஷ் ராகவேந்தர் குரலில் இளையராஜா இசையமைத்திருந்த பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் 9:34 நாற்பத்தி ஐந்து நொடியாகுது.

0: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நாம் வந்து இப்போது குறிப்பும் சொல்லும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மகாகவி பாரதியார் அவங்களுடைய அந்த நினைவை போற்றும் விதமாக அவரோடு தொடர்புடைய சொற்களோடு ரொம்ப அழகாக பயணப்பட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்து யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
1: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: பாக்கம் பருத்தியூர் சுமதி. இப்போ உங்களுக்கான சொல் நான் கொடுக்கறேன்.
1: சொல்லுங்கம்மா, முயற்சி பண்ணுவோம்.
0: முயற்சி தானம்மா வாழ்க்கையே. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அவரோடு தொடர்புடைய, அவர் நிறைய, அவர் வெறும் ஒரு பாடல் எழுதினவர், ஒரு கவிஞர், ஒரு விடுதலை அப்படி மட்டும் நாம் அவரை சொல்லிட முடியாது இல்லையா. அவருக்குள்ள நிறைய வந்து திறமைகள், நிறைய வேலைகளும் வந்து அவர் செஞ்சிருக்கிறார். நிறைய துறைகளில் அவர் இருந்திருக்கார். அப்படி அவர் இருந்த ஒரு துறையை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சொல். இந்த சொல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா மனைவியை குறிக்கக்கூடிய சொல், மனைவி தாரம் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள குறிக்கக்கூடிய ஒரு சொல். அழகு, ஒளி, இதை குறிக்கும் ஒரு சொல். அடுத்து அழகிய பெண், அழகிய பெண்களை குறிக்கும் ஒரு சொல். இந்த மூன்றும் இருக்கு. யோசிக்கலாமா? மகிழ்ச்சி. வணக்கம் பவத் பாரதி. வணக்கம். வணக்கம். வாங்க.
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையில.
0: குறுக்குப்பேட்டையில இருந்து சொல்லுங்க.
2: குறித்து சொல்லுங்க.
0: அதாவது இந்த சொல்லுக்குள்ள மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: மனைவின்றது பதி வருமா? பத்திரிக்கை பதி.
0: பதியா? பதினா மனைவியா? நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஆனா பதினா மனைவி கிடையாது. பதி பக்தி, பதி அப்படின்றது வந்து கணவனை அப்படியே நீங்க வந்து எதிர்ப்பதம் நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா அப்போ மனைவிக்கு என்ன சொல்ல இருக்கும்? கணவனுக்கு வந்து பதி. ரொம்ப யோசிச்சு சொல்லிருக்கீங்க.
2: பத்திரிகை கரெக்டா?
0: பத்திரிகை கரெக்ட் தான். என்ன பத்திரிகை? பத்திரிகைன்றது வந்து சரி, ஆனா பத்திரிகைன்ற சொல் இதுல வரல. ஆனா ஒரு ஒரு பத்திரிகையினுடைய பெயர் தான். கிட்டத்தட்ட நீங்க எல்லா இடமும் சுத்திட்டீங்க. அந்த பதிலுக்கு சரியா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா வந்துடும் அருணாச்சலம். இருந்தாலும் வாழ்த்துக்கள். அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய சொல், அழகு, ஒளி, இதை குறிக்கும் ஒரு சொல், அழகிய பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதுல இன்னொரு இதுவும் இருக்கு, அது ரொம்ப அழகு. என்னன்னா மனைவியை குறிக்கக்கூடிய அதே சொல் தான் சூழ்ச்சின்றதையும் குறிக்கும். இப்ப சூழ்ச்சின்னு சொன்ன உடனே உங்களால உடனே சதின்னு சொல்ல முடியுது. ஆனா மனைவிக்கும் சதின்னு பேர் உண்டு. சதி. மகிழ்ச்சி. ஒரு குறிப்புக்கு சொல்லிட்டீங்க. சதி. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அதாவது யாரோ ஒருத்தவங்க திரும்ப திரும்ப அதை தெரியாம முயற்சி பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோ பக்கத்துல வச்சுட்டு வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம் டக்குன்னு.
3: லட்சுமி வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா லட்சுமி. கண்டுபிடிச்சிங்களா? ஒரு குறிப்பு அவங்க சொல்லி இருக்காங்க. மனைவியை குறிக்கக்கூடிய சொல் வந்து சதி.
3: உதயசமித்ரனா?
0: அருமை. சூப்பர். எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க?
3: சதி.
0: சதி அதுக்குள்ள இருக்கு. இன்னும் ரெண்டு குறிப்பு இருக்கு.
3: உதயசமித்ரன்.
0: சதி வந்து கரெக்ட் தான். அதை வச்சு சுதேசமித்ரன் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் இரண்டு குறிப்புகள் யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம். சுதேசமித்ரன் அப்படின்றதுல அவர் வந்து துணை ஆசிரியரா முதல்ல படைப்புகள் கொடுத்து, அடுத்து வந்து அவர் வந்து துணை ஆசிரியராகவும் வந்து அதுல இருந்தாரு. சரியான பதில் தான். ஆனா இப்ப அந்த குறிப்புகள் நாம என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஹரி.
4: ரதி.
0: ரதி. அப்புறம்
4: மித்ரனா?
0: மித்ர. ஒளிக்கு என்னது?

0: நீ வந்து சுமி சுமி
1: ஆஹா இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். சதி ரதி அழகு ஒளி அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் மட்டும் நாம கண்டுபிடிச்சிருவோம். வணக்கம் வணக்கம் வாங்க.
2: வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
2: திருவல்லிக்கேணி விஜயா மேம். திருவல்லிக்கேணி விஜயா.
1: விஜயா சொல்லுங்கம்மா.
2: திருவல்லிக்கேணி விஜயா. மித்ரன் மேடம்.
1: மித்ரன்னா ஒளின்னு அர்த்தமா? இல்ல இல்லையா. இப்ப வந்து நாம அந்த பதில் சுதேசமித்ரன் சொல்லிட்டாங்க. அழகு ஒளி இதை குறிக்கக்கூடிய சொல் மட்டும்தான் என்னன்னு கேட்டிருக்கோம். வணக்கம். ஹலோ. ஒரே ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ.
3: ஹலோ.
1: வணக்கம் பவித் பாரதி.
4: வணக்கம். வாழ்க வளமும் அடிப்பாக்கம் கோபாலன்.
1: சொல்லுங்க ஐயா. வீணாகவே இல்ல. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேசு அப்படின்னா ஒளி அழகுன்னு அர்த்தம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தேசு தேசுடைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேசம் அப்படின்றது கூட தேச தேசம் அது எல்லாமே அந்த தேசுன்ற வேச்சொல்லேருந்து வந்தது தான். தேசுன்னா அழகு ஒளி அப்படின்றத ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அந்த நேயருக்கு. வாழ்த்துக்கள் சுதேச மித்ரன், சரியான பதில். முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நண்பர்கள் பதிவிட்டிருக்காங்க, அது என்னன்றதையும் நம்ம படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இப்போது நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் சுதேச மித்ரன் அப்படின்றத யாரெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பொதுவான வாழ்த்துக்கள் அப்படின்றது கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், பெரம்பூர் கமலா, சண்முகம் ஜீவானந்தம், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, விஜயா பார்த்தசாரதி இவங்கெல்லாம் பொதுவான இந்த நிகழ்ச்சி பற்றின குறிப்புகள் செய்திகளை போட்டிருக்காங்க. அன்புராணி சுதேச மித்ரன் அப்படின்ற பதில் பதிவிட்டிருக்காங்க. அடுத்து வலங்கைமான் ஆட்டோ, துரை, ரெடில், சாயத் பாஷா, மீரா, வெங்கட்ராமன், மாலினி தேவி, அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா, அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெடில் சாயத் பாஷா வந்து பதில் தெரிந்தும் இணைப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் வர்றாங்க, அவங்க வந்து பேசுகிறதில்ல, தொடர்ந்து இல்லைனா ரேடியோ பக்கமாக வச்சுட்டு பேசுகிறாங்க, அடுத்தவங்க கேட்க முடியலை, இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது நிறைய. இப்போ நண்பர் போட்டிருக்கிற மாதிரி பதில் தெரிஞ்சு இணைப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப வருத்தம் கொடுக்கறதா இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம இணைப்புக்குள்ளே வருவோம், வந்து அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் நிறைய சொற்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு பாடல் கேட்கணும்ல, கேட்போம். பாடலுக்கு முன்னாடி
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: வெண்டை கம்மலத்திலே.
1: எம்எஸ் விஸ்வநாதனை சேமித்து சோழமங்கலம் ராஜலட்சுமி குரலில் நாம் கேட்ட அந்த பாடல் கௌரி கல்யாணம் இந்த திரைப்படத்திற்காக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடல் வரிகள் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவங்களுடைய பாடலை இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது கலக்கல் அரங்கம். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க 2952208534 மற்றும் ஒரு 2838989871 வாங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க?
2: அரியலூர் மாவட்டம் வானகரம் செல்வன் பேசுகிறேன் மேடம்.
1: அரியலூர் வானகரமா?
2: அரியலூர் மாவட்டம் வானதிரையன்பட்டினம். வானதிரையன்பட்டினம்.
1: வானதிரையன்பட்டினம், சூப்பரா இருக்கு உங்க ஊர் பேரு. வானதிரையன்பட்டினம். உங்க பேரு?
2: செந்தமிழ் செல்வன்.
1: செந்தமிழ் செல்வன், சூப்பர்.
2: ஆமா மேடம்,
1: சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான குறிப்பு நான் கொடுக்கறேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாரதியாருடைய அவரோட தொடர்புடைய சில விஷயங்களை நாம பேசிட்டு இருக்கோம். ஆமா, இந்த சொல்லுக்குள்ள, அதாவது இப்ப நாம வந்து குறிப்பும் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல், அத மூன்று குறிப்புகள்ல கொடுத்து அதுல இருந்து கண்டுபிடிக்க சொல்லி இருக்கோம். இப்போ நீங்க இத தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தான் இதுல நீங்க பங்கெடுக்கலாம். உங்களுக்கு குறிப்பு கொடுக்கவா? வணக்கம். வணக்கம். ஏன்னா இப்போ பாருங்க, எவ்வளோ நேரம் வந்து நாம அதுல அடுத்த ஒரு

0: நேர் கேட்டிருந்தா பதில் சொல்லியிருந்திருக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம்ல இருந்து. சரி, இப்போ உங்களுக்கு வந்து நான் குறிப்புகள் கொடுக்கறேன். அதாவது இந்த சொல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு வட இந்திய நகரத்தின் பெயர், ஒரு வட இந்திய நகரத்தின் பெயர், அப்புறம் இந்த ஆர்ட் ஃபார்ம் சொல்லுவோம்ல, அதாவது சித்திர வகைகள்னு சொல்லுவோம் இல்லையா டிராயிங்ல, அதுல ஒரு வகையான சித்திரம், இது பாரதியோட ரொம்ப தொடர்புடைய இன்னொரு இதுவும் கூட. அப்புறம் ஒரு வசிப்பிடம், வாழ்விடம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: சரி மேடம்,
0: இந்த மூன்றையும் சேர்த்தீங்கன்னா ஒரு பெயர் கிடைக்கும். அந்த பெயருக்கும் பாரதிக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு, இந்த நாளோடு தொடர்புடைய ஒரு பெயர் அது.
1: என்னன்னு?
0: ஆமா ஆமா, வட இந்திய நகரம்.
1: வட இந்திய நகரம், இந்த டெல்லி, ஆக்ரா மேடம்.
0: அதேதான். என்னது? தில்லியா? நீங்க கேள்வி, நீங்க உங்களுக்கு அதுல கான்ஃபிடன்ட் இருக்கா, தில்லியா அப்படின்றது சொல்ல முடியுமா? சரி, பரவாயில்ல, ரொம்ப தயங்கி தயங்கி சொல்றாங்க, தில்லி தானா இல்லையா? அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: பாலக்கரை ஓஎஸ் நகர்ல இருந்து நிஷா பேசுறேன்.
0: நிஷா சொல்லுங்க. நிஷா, நிகழ்ச்சி கேக்குறீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க, இப்போ அவரு ஒரு தில்லியா அப்படின்னு கேள்வி கேட்டாரு, தில்லி தானா வட இந்திய நகரம்? அவங்களோட இனிப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: யாருங்க?
3: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநாட்டோ துரை.
0: சொல்லுங்க துரை.
3: இது காசிங்களா?
0: இல்லையே. ஓ, அவரோட தொடர்புடையன்றதுனால நீங்க அந்த ஊர் பேர் யோசிச்சீங்களா? ஏன்னா இன்னும் இரண்டு குறிப்பு இருக்கே.
3: காசியில இருந்தாருல?
0: இருந்தாரு, இருந்தாரு. அது கரெக்டு தான், அது சரிதான் உங்களுடைய அனுமானம். ஆனா இப்போ இன்னும் ரெண்டு குறிப்பையும் சேர்த்து, இதுவும் ஒரு ஊரினுடைய பெயர் தான், ஆனா அது காசி இல்லை. ஓகேவா? வணக்கம். இணைப்பில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இணைப்பு கிடச்ச உடனே பேசிடுங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணுறது, முயற்சி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இணைப்பை துண்டிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நேர்களுக்கான வாய்ப்பு பறிபோகும் அதில். வணக்கம்.
4: சென்னை நூம்பன்லேருந்து ஹேமா மேடம்.
0: ஆ, சொல்லுங்க.
4: வாரணாசி மேடம்.
0: வாரணாசி.
4: குறிப்பு குறிப்பு சொல்லுங்க மேடம்.
0: ஒரு வட இந்திய நகரம், அதோட பேர் இதில் இருக்கு, சரியா?
4: அடுத்த குறிப்பு மேடம்.
0: அடுத்தது வந்து ஒரு சித்திர வகை, ஒரு சித்திர வகை. இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா ஆங்கிலத்துல வந்து அது கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அதை குறிக்கக்கூடிய கார்ட்டூனுடைய தமிழாக்கம் என்ன? ஆமா. இன்னொன்னு வந்து வசிப்பிடம், வசிப்பவள் அப்படின்னு, பொய்கையில் வசிப்பவள், தாமரையில் வசிப்பவள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேர்ல அந்த பேர் இருக்கும், அது என்ன? மகிழ்ச்சி, நன்றி. ஏன்னா இந்த நாளில் கண்டிப்பாக நாம் இந்த ஊர் பேரை நினைவு கூர்ந்தே ஆகணும். வணக்கம். வணக்கம். வணக்கம் பவத் பாரதி. சொல்லுங்கம்மா. என்னங்கம்மா? உத்தரகாண்ட் இல்லையே. மகிழ்ச்சிமா. வணக்கம். வணக்கம் பவத் பாரதி.
5: வணக்கம். மஞ்சள் எவ்வளவு?
0: சொல்லுங்க. என் பெருமான்
5: திருவல்லிக்கேணியா?
0: திருவல்லிக்கேணியா அப்படின்லாம் கேள்வியே கேட்க வேண்டாம். இன்னைக்கு வந்து அந்த நாள் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நாள் இல்லையா?
5: தில்லி வச்சுக்கலாம்.
0: சரி,
5: அதுக்கப்புறம் இந்த வசிப்புறது வந்து உங்களுக்கு அள்ளி கேணி, அந்த
0: அப்படி சொல்றீங்களா? திரு அல்லிக்கேணின்னு இல்ல, இல்ல, பதில் சரிதான். இப்ப திருவல்லிக்கேணி நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, வசிப்பிடம், வசிப்பவள், அது எதுக்காக கேட்டேன்னா, வதி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து வசிப்பவள் அப்படின்றத குறிக்கும். வதி, வதி, வதினா சரஸ்வதி, பத்மாவதி சொல்றோம்ல, சரஸ்வதினா பொய்கையில் வசிப்பவள், பத்மம்னா தாமரையில் வசிப்பவள் அப்படின்றது பத்மாவதி சரஸ்வதி நம்ம பேர் சொல்றோம் இல்லையா, அதுல அந்த வதின்ற ரெண்டு எழுத்துக்கு வசிப்பவள், வசிப்பிட

பேர் உண்டு, பொருள் உண்டு. அது மாதிரி ஒரு சித்திர வகை வந்து கேலி சித்திரம். அவர் வந்து முதல் முதல்ல கார்ட்டூன் அப்படின்ற ஒரு ஃபார்ம், அவர் ஒரு மிகப்பெரிய கார்ட்டூனிஸ்ட், மகாகவி. அதனால அதையும் இன்னைக்கு நம்ம வந்து நினைவுபடுத்தலாமேன்றதுக்காக தான் திருவல்லிக்கேணின்ற சொல்லுக்குள்ள இந்த குறிப்புகளை நம்ம கொடுத்தது. இல்லைன்னா கேணி, நீங்க சொன்ன மாதிரி அள்ளி, அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். இந்த ரெண்டு சொற்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. திருவல்லிக்கேணி அப்படின்றது வந்து மிகச்சரியான பதில். இப்போ முகநூலில் வந்து வித்யா ரவிசங்கர், மீரா வெங்கட்ராமன், ரெடில் சையத் பாஷா, கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், அடுத்து குணாளன், மாலினி தேவி அருணாச்சலம், கீழ்குடி பெரியசாமி, மீரா வெங்கட்ராமன், வைத்தியநாதன், ஹரிஹரன், இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இதுக்கான பதிலும் கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமான வாழ்த்துக்களோடு இப்போது நாம் நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஏன்னா நிறைய சொற்கள் இன்னும் இருக்குது, ஆனால் நேரத்தின் அருமை கருதி நாம் வந்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அந்த செய்திகளோடு நாம் இணையலாம். இப்போது நிலையத்தில் நேரம் 9:56:15. கேட்க இருக்கும் இந்த பாடல் 7வது மனிதன் திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பாடியது, எல் வைத்தியநாதன் இசையமைத்தது.

மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேள்விகள் கேட்கறச்சே, அதுக்காக விடைகள் சொல்றதுக்காக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்கள்லாமும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில மட்டும் பங்கு கொண்டீங்க அப்படின்னாக்க எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சக நேயர்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தயாரா இருக்கு. உங்ககிட்டயும் விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்கள் தயாரா இருந்ததுன்னா தாராளமா நீங்க வரலாம். என்ன நம்பர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தொலைபேசி எண்கள் சொல்றோம், குறிச்சுக்கோங்க. 2952 0853 இது ஒரு எண். 2838 9871 இது மற்றொரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட இன்னைக்கு துவங்கலாம். என்ன படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்க கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற படத்துலேருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட வரிகளில் வந்த பாடல் இது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், கஜலட்சுமி, மீரா இவங்களோட குரல்களில் ஜி ராமநாதனோட இசையமைப்பில் 3 நிமிடங்கள் 45 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ நேயர்கள் அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஃபோன்லைன் ட்ரை பண்ணுங்கள்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் தயாராக இருக்குது. நேயர்கள்கிட்ட உங்ககிட்டையும் விளையாட்டுத்துறை சம்மந்தமான தகவல்கள் தயாராக இருக்குது, இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னாக்கா தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முதல் நேயர் வந்திருக்காங்க, வணக்கம்.
1: வணக்கம் சுதா மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவல்லிக்கேணி, சாரி ராயப்பேட்டை வெங்கட் பேசுறேன் மேடம்.
0: ஏன் திருவல்லிக்கேணில இருந்து ராயப்பேட்டைக்கு வந்துட்டீங்களா?
1: பக்கத்துல பக்கத்துல தான நீங்க திருவல்லிக்கேணி, நம்ம பாரதியார் இதுக்கு போயிட்டு வந்தோம், அதனால அந்த ஞாபகம் அப்படியே இருக்கு.
0: ஓஹோ ஹோ, ஓகே.
1: இன்னைக்கு அவரோட நினைவு நாள், அவரோட இதுக்கு போயிட்டு வந்துட்டு இப்பதான் வந்தோம். உங்களுக்கு விளையாட்டு செய்தியினுடைய சரி ஒரு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணிடலாம். நேற்று நடந்த மேட்ச் இந்தியாவுக்கும் செமிஃபைனல்ல லேடிஸ் கிரிக்கெட் துபாயில இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் 42 வித்தியாசத்துல இந்தியா அபார வெற்றி ஃபைனலுக்கு முன்னேறி உள்ளது.
0: நன்றி,
1: தேங்க்யூ.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
2: வண்ணாரப்பேட்டில இருந்து தியாகராஜன்.
0: வண்ணாரப்பேட்டை தியாகராஜன், ரேடியோ வால்யூம் முதல்ல கம்மி பண்ணிடுங்க. விளையாட்டுத்துறை சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் சொல்ல விரும்புறீங்களா, இல்ல கேள்வி கேட்கலாமா? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார், அப்பதான் நம்ம பேசுறது தொலைபேசியில கேக்குறது உங்களுக்கு கேக்கும். ஹலோ,
2: சொல்லுமா?
0: நீங்க சொல்லுங்க, விளையாட்டு உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
2: எனக்கு விளையாட்டா? எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும்.
0: கிரிக்கெட் தான் பிடிக்குமா?
2: ஆமா.
0: ஓகே, சரி, கிரிக்கெட் பத்தி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுங்களே.
2: அது சுவாரஸ்யமான விஷயம் தான், இவங்களுக்கு தான் சொல்ல வேண்டி வரும்.
0: என்னது
2: கிரிக்கெட் என்ன சொன்னீங்க?
0: கிரிக்கெட் தான் பிடிக்கும்னு சொன்னீங்களே, கிரிக்கெட் விளையாட்ட பத்தி ஏதாவது தகவல்கள் சொல்லுங்களே, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்னு.
2: அப்படியா? அது அப்பு பாக்குறோம் மறந்துடுறோம், ஆனா அந்த விளையாட்ட மட்டும் விரும்பி பாக்குறோம்.
0: சரி, ஓகே, நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வராங்க, பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், லைன்ல இருக்கீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. ஹலோ, நிறைய நேயர்கள் லைன் கிடைச்சா ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வணக்கம்.
3: கும்பகோணம் தந்து மீனாட்சி பேசுறேன் மேடம். நான் ஒரு சொல்றேன், உலக துப்பாக்கி சுடும் போட்டியில வந்து இந்தியா வந்து ஒரு வெள்ளி ஒரு தங்க பதக்கம் வாங்கியிருக்கு மேடம்.
0: வெரி குட், வெரி குட், சூப்பர். கும்பகோணம்ல இருந்து மீனாட்சி.
3: ஆமா மேடம்.
0: உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
3: எனக்கு விளையாட்டு பிடிக்கும்னா கபடி தான் மேடம்.
0: கபடி தான் பிடிக்கும். ஓகே, ஓகே, சரி, ஓகே, நன்றிமா.
3: அதாவது
0: ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களும் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமா நமக்கு தகவல்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, அதுதான் விஷயம். அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், வாழ்த்துக்களும் நன்றிகளும் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
4: எம்.டி. ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம்.
0: அம்பத்தூர்
4: ரவிச்சந்திரன் பாஸ்ட் எல்லாம் சொல்லிடுறேன் மேடம். இல்ல மேடம்,
0: இல்ல இல்ல, என்ன சொல்ல போறீங்க?
4: இயன் பிஷப் வந்து உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் போலர் மேடம். அது மாதிரி ஒரு 10 போலர் பேர் சொல்றேன் மேடம்.
0: மொத்தமே உங்களுக்கு 30 நொடிகள் தான் டைம், ஃபாஸ்டா சொல்லுங்க.
4: மிக்கேல் ஹோல்டிங், இம்ரான் கான், ஜெஃப் சன், லென் பாஸ்கோ, டென்னிஸ் கில்லி, இது வெயின் ஜூலியன், வெயின் டேனியல், ஆண்டி ரோபர்ட்ஸ், இது மெர்வின் டில்லான்.

0: கட்டுறதுன்னு.
1: சரி ஓகே, நன்றி நன்றி நன்றி.
0: அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 80க்கு மேல போடுறோம் மேடம்.
1: ஓ சரி
0: மேடம், 11,000 ரன்களும் 31 சிறிகளும் அடிச்சு வரும் மேடம்.
1: சரி நன்றி நன்றி. அடுத்த நேயர்கள் வெயிட் பண்றாங்க. ஓகே நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி,
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ள போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையில இருந்து ராஜேஷ்.
1: எங்க இருந்து?
3: கோவை கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஷ்.
1: கோவை ராஜேஷ், சொல்லுங்க சார்.
3: ஆமா மேடம். அதாவது நான் சொல்ற முதல் ஒரு நியூஸ் என்னன்னா, இந்தியா வந்து கிரிக்கெட்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 3 T20 கிரிக்கெட் 13ஆம் தேதி விளையாடுறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, இந்தியா வந்து இப்ப டோக்கியோல வந்து இந்த மாசம் வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடக்க போகுது. அதுல இந்திய கிரிக்கெட் குழு பங்கேற்கு. அதுல முக்கியமா இந்த மாசம் 22ஆம் தேதி ஜப்பான் அணிக்கு எதிராக ஒரு சர்வதேச 2020 போட்டியில இந்தியா பங்கேற்கு. ஜப்பான் வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கான அணி தான். அந்த அணிக்கு எதிராக நம்ம அணி வந்து இந்த மாசம் 22ஆம் தேதி டோக்கியோல ஒரு சர்வதேச முதல் ஒரு நாள் 2020 போட்டி விளையாடுறாங்க. எனக்கு நீங்க ஏதாவது ஒரு கிரிக்கெட் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டா நல்லா இருக்கும்.
1: கிரிக்கெட் சம்பந்தமா கேள்வி கேட்டா நல்லா இருக்குமா? சரி, நாக்கு இருக்கு இல்லையா, நம்ம உடல் உறுப்பு நாக்கு, அத வந்து ஆங்கிலத்துல சொன்னோனக்க அது சம்பந்தமா ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரோட பெயர் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றது, வேர் சொல்றோம் இல்லையா, ஒரு செடினாக்க வேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இலை தழை பூ மலர் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வேர் இருக்கு இல்லையா, அதோட ஆங்கில வடிவம், அதை வச்சு ஒரு கிரிக்கெட்டரோட பேர் இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட பேர் என்னன்னு சொல்லுங்க ஃபுல்லா.
3: அதாவது நான் இந்த நாக்கு சம்பந்தமா நீங்க சொல்றதுல வந்து இங்கிலாந்துல வந்து ஜார்ஜ் டங்க்னு ஒரு இருக்காரு, அவர் சிறப்பான முறையில அவரு இது பண்ணுவாரு. வேர் சம்பந்தப்பட்ட
1: வேருக்கு என்ன ஆங்கிலத்துல,
3: வேர்ல சரியா தெரியல எனக்கு.
4: சொல்லுங்க
1: சார்.
4: வடிவமைத்தவர்
1: அதாவது
4: 3 உலக எளிமை சாம்பியன் பட்டம் பெற்றவர் வந்து முகமது அலி. சரி, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி 1934 தொடங்கப்பட்டிருந்தோம் முதல் முதல்ல.
1: வேற ஏதாவது இருக்கா?
4: ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்கள் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு 1908
1: மோதி விளையாடு அப்படிங்கிற படத்துல இருந்து ஹரிஹரன், தேவா குரல்கள்ல வைரமுத்து வரிகள்ல ஹரி அண்ட் லெஸ்லியோட இசையமைப்புல 4:35 உண்டான ஒரு பாடல் இது. இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நாம வந்து ஃபேஸ்புக், அதாவது முகநூல்ல நிறைய நேயர்கள் நம்ம வந்து இப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நிறைய நேயர்கள் நம்மளோட அந்த ரெக்வஸ்ட்டை மதிச்சு வந்து அவங்கெல்லாம் வந்து வராம ஃபேஸ்புக்கில் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கான ஒரு கேள்வி,

சமீபத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை ஐஐடி மெட்ராஸில் புதுவிதமான ஒரு விளையாட்டை அறிமுகப்படுத்தினாங்க. கூடைப்பந்து, கூடைப்பந்தோட ஒரு புதுவிதமான ஃபார்மேட்டை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க சென்னை ஐஐடியில். அது பற்றின தகவல்கள் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னு, பேஸ்கெட் பால் அப்படின்னு கூடைப்பந்து இல்லையா, பேஸ்கெட் பால்னால் பொதுவாக வந்து இரண்டு அணிகள் விளையாடுவாங்க. அந்த

அணிகள் விளையாடுவாங்க, அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கூடைக்குள்ளே அந்த பந்தை போடணும், அந்த மாதிரி தான் இல்லையா? ஆனால் நம்ம சென்னை ஐஐடி வந்து, அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் சமீபத்தில் இந்த பேஸ்கெட் பால் விளையாட்டில் ஒரு புது ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. அதை பற்றின தகவல்களில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போடலாம். ஸோ இப்போ நாம் சொன்ன பாடல் கேட்கலாம். 4 நிமிடங்கள் 35 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல் இது.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக நேயர்கள் இன்னைக்கு நிறையா வந்து தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ தொலைபேசி எண்கள் சொல்கிறோம் புது நேயர்களுக்காக. 2952208553 இது ஒரு எண். 2838987171 மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். நம்ம வந்து முகநூல் நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது ஐஐடி சென்னை, இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை வந்து சமீபத்தில் கூடைப்பந்தில் ஒரு புதுவிதமான ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்து ஒரு விளையாட்டு உருவாக்கியிருந்தாங்க. அந்த விளையாட்டு போட்டி நடத்தினாங்க ஆக்சுவலாக சென்னையில். அது என்ன விளையாட்டு கூடைப்பந்தில் அது என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து முகநூல் நேயர்களுக்காக நம்ம வந்து கேள்வியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி தகவல்கள் தெரியும்னாக்க நீங்கள் முகநூலில் போடலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க தொலைபேசியில். வணக்கம்.
1: வணக்கம். மதுரை எம்பெருமான் பேசுறேன்.
0: வந்தவழி எம்பெருமான் சொல்லுங்க.
1: அதாவது மேடம், மேலை நாடுகள் அதாவது குழு பேச உள்ள நாடுகள்ல உங்களுக்கு ஃபுட்பாலும் பேஸ்கெட் பாலும் விளையாடுறாங்க நிறையா. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வேர்க்கறி பிளஸ் அவங்களுக்கு ஒரு உழைப்பும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ஃபுட்பாலையும் பேஸ்கெட் பாலையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கான தகவல்.
0: சூப்பர், நன்றி சார். சார் நம்மளா என்ன விளையாடணும், நமக்குலாம் இங்க நிறைய வெயில் தான் இருக்கு இல்லையா. கட் பண்ணிட்டாரு. நல்ல தகவல் சொன்னார் ஆக்சுவலா. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மாதவன்.
0: எங்க இருந்து?
2: பொக்கோக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: புரசைவாக்கம் மாதவன்.
2: ஆமா.
0: ஓகே. விளையாட்டு துறை சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க?
2: கிரிக்கெட் பத்தி சொல்றேன். சமீபத்தில் நடந்தது இல்ல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்ன நடந்தது.
0: சொல்லுங்க.
2: 1977 இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க. 5 டெஸ்ட் போன்ற தொடருக்காக கிஷன் சிங் பேடி கேப்டனா இருந்தாரு. முதல் டெஸ்ட் பிரிஸ்பெயின்ல நடந்தது. 16 ரன் வித்தியாசத்தில் இந்தியா தோத்தாச்சு. இரண்டாவது டெஸ்ட் பத்தில் நடந்தது. அங்கிருந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோத்தாச்சு. மூணாவது டெஸ்ட் மெல்போர்ன்ல நடந்தது. மெல்போர்ன்ல இந்தியா 222 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி தான் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் கிடைச்ச முதல் டெஸ்ட் வெற்றி. பகவதி சந்திரசேகர் பிரமாதமா பந்து வீசி 12 விக்கெட் 2 இன்னிங்ஸ் மாசாக்கிட்டாரு. இந்தியா வெற்றி பெற்ற உடனே சக ஆட்டக்காரங்கள் எல்லாம் சந்திரசேகரை தூக்கி தோல் வச்சு மெல்போர்ன் கிரவுண்ட்ல ஊர்வலம் வந்தாங்க. இந்தியாவுக்கு கிடைச்ச முதல் டெஸ்ட் வெற்றியா ஊர்வலம் வந்துதான் கொண்டாடுனது. அன்றைக்கு இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி போன்ற பத்திரிகைகள் அந்த படம் அப்படியே வந்திருக்குது போட்டோம். நாலாவது டெஸ்ட் சிட்னியில நடந்தது. இந்தியா 1 இன்னிங்ஸ் 2 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. 5வது டெஸ்ட் அடிலைட்ல நடந்தது. ஆஸ்திரேலியன் கேப்டன் பாப் சிம்ப்சன் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 505 ரன் அடிச்சாங்க. அதுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ தொடங்கி வெறும் 269 ரன் கால் அவுட் ஆச்சு. 236 ரன் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் இன்னிங்ஸ் லீடு கிடைச்சது. நம்மள ஃபாலோ ஆன் செய்ய வச்சிருக்கலாம், ஆனா ஃபாலோ ஆன் செய்ய வைக்காம அவங்களே செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க 256 ரன் கால் அவுட் ஆகி போச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச 256 ரன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிடைச்ச 236 ரன்னும் சேர்த்து மொத்தம் டோட்டல் ஸ்கோர் 492. 493 எடுத்தா என்ற இலக்கோட ஆடின இந்தியா 445 ரன் அடிச்சு அசத்தியாச்சு. கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு பாகாட்டா குமிஞ்சது. 47 ரன் வித்தியாசத்தில் தோத்துதான். ஆனா இன்னைக்கும் 49 வருஷத்துக்கு முன்ன நடந்த அந்த தொடர் இன்னைக்கு 4 நாளைக்கு முன்ன நடந்தது போல என்னுடைய

0: சரி, நன்றி நன்றி.
1: அதாவது அவரோட மனசில் பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்ச அந்த ஒரு விளையாட்டு போட்டி, அதை பார்த்த நிகழ்வுகள் அவர் சொல்லிட்டுருக்காரு.
0: அது மூலமாக வந்து அந்த விளையாட்டில் என்ன நிகழ்வுகள் அந்த வருடம் நடந்ததுங்கிறத சொன்னார். கூடவே நம்ம ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 நகரங்களோட பேரும் அந்த நேயர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து
0: பேசுறேன். ஆர்கே நகர், சிங்கச்சோழன், சொல்லுங்க.
2: நான் மேல ஒரு தகவல் மட்டும் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: நான் ஹாசி ஸ்டேஷன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆடுவாங்க, சாம்பல் தொடர் சொல்லுவாங்க அந்த டெஸ்டுக்கு பேரு.
0: என்ன என்ன?
2: ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஒரு தொடர் ஆடுவாங்க ஹாசி
0: ஸ்டேஷன். ஆஷஸ்,
2: அது ஏன் வந்ததுன்னா ஒரு தொடர்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து எல்லா மேட்சுமே இங்கிலாந்து கிட்ட வின் பண்றாங்க.
0: நல்ல ஒரு
2: வந்தது அந்த தொடர் வந்து. அதுக்கப்புறம் அந்த தொடர் வந்து
0: ஃபேமஸா
2: பாக்ஸிங் டே டெஸ்ட் வைப்பாங்க எப்பயுமே.
0: நீங்க
2: போய் பார்த்தா பாக்ஸிங் டே டெஸ்ட் ஒன்னு வைப்பாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த மாதிரி ஏதாவது டீம் கிட்ட ஆடுவாங்க ஆஸ்திரேலியா. தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து மேம் ஒரு நாள் ஒரு நேயர் சொல்றீங்க, மந்தவெளி நேயர் வந்து காலையில 9 மணிக்கு வந்தாரு, 10 மணிக்கு வந்தாரு, கொஞ்சம் பாத்துங்க மேம்.
0: மந்தவெளியா?
2: மந்தவெளி நேயர் ஒருத்தர் வந்தாரு காலையில 9 மணிக்கு, செண்பகா மேம் கிட்ட பேச நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், 10 மணிக்கு வந்தா எங்க கிட்ட பேசினாரு.
0: இல்ல, அவங்க பெயர் பதிவிடப்படவில்லை. சோ மந்தவெளி எம் பேர்
2: பாருங்க.
0: ஓகே ஓகே ஓகே. ஆ சரி, ஓகே, நன்றி. ஆ ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஆ மேடம், லைன் கடத்தி நீங்க ஃபுட்பால பத்தி பேசுற மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: நான் ஜமால், தம்பிக்கோட்டை.
0: தம்பிக்கோட்டை எங்க இருக்கு?
3: பட்டுக்கோட்டை சரௌண்டிங்.
0: வர்றாங்க. அதுல யார் யார் வராங்கன்னு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா?
3: ஆமா ஆமா ஆமா ஆமா மேடம்.
0: எங்க நடக்க போகுது பிரேசில் ஃப்ரெண்ட்லி மேட்ச்?
3: ஆமா, ஆஸ்திரேலியா போயிட்டு.
0: இல்ல இல்ல, பிரேசில் டீம் இந்தியா வராங்க இல்ல ஃப்ரெண்ட்லி நட்புணர்வு போட்டிக்காக. எந்த ஊர்ல நடக்க போகுதுன்னு கேக்குறேன்.
3: கொல்கத்தா. கொல்கத்தா? கொல்கத்தா தான் மேட்ச். நம்ம இந்தியால நம்பர் 1.
0: அப்படி இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், இத பத்தி நம்ம போன வாரமும் பேசினோம். 3 அணிகள் வராங்க இந்தியாக்கு. ஆக்சுவலா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு போட்டி. ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு ஊர்ல விளையாடுறாங்க. சரிங்களா,
3: வசதி வாய்ப்பு நிச்சயமா அந்த மேட்ச் பாக்குறதுக்கு போகணும் மேடம்.
0: ஓ சரி, ஓகே, நன்றி நன்றி.
3: சென்னை தான் நமக்கு நேட்டிவ். நான் இங்க மேரேஜ் முடிச்சது, நான் அதெல்லாம் பார்த்தோம்.
0: நன்றி.
3: ஐஎஸ்எல்ல ஃபுட்பால் நடக்கும் போது நான் சென்னை இருக்கு, நான் ரிலேஷன் அங்கதான் இருக்கு. அந்த ஃபுட்பால் காவண்டி போயிட்டு ரிலேஷன் பார்த்து வருவோம் மேடம்.
0: சரி, நன்றி. விளையாட்டு போட்டிகள் மூலமா உறவுகளை சந்திக்கிறேன். வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இதுக்கு முன்னாடி 2 நேயர்களுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து விண்ணப்பம் வச்சாரு. ஆல்ரெடி வந்து 9 மணி நிகழ்ச்சியில வந்த ஒரு நேயர் இந்த நிகழ்ச்சியிலும் வந்திருக்காரு. கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் கண்டிப்பா பாக்குறோம், பட் நேயர்களாக நீங்களும் கொஞ்சம் தயவு செய்து முதல் நிகழ்ச்சியில வந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த நிகழ்ச்சியில வரது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு நட்பு வட்டம் பெருசாகும். அதுதான் எங்களோட ஒரு சின்ன விண்ணப்பம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன் கடிச்சாச்சு, பேசலாம். வணக்கம், பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க. வணக்கம், பின்னாடி சவுண்ட் வருது, அதை கட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. உங்க பேர் என்ன?
4: பன்னீர்செல்வம். ஆலத்தம்பாடி, பன்னீர்செல்வம்.
0: எங்க இருந்து?
4: ஆலத்தம்பாடி.
0: ஆலத்தம்பாடி எங்க இருக்கு?
4: திருவாரூருக்கும் திருப்பூருக்கும் இடையில இருக்கு.
0: ஆலத்தம்பாடி. திருவாரூர் மாவட்டம்னு போட்டுக்கணுமாண்ணா?
4: நாகை மாவட்டம்.
0: நாகை மாவட்டம். சொல்லுங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விளையாட்டு விளையாட்டு துறை பத்தின தகவல்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இல்ல கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? அதாவது கிரிக்கெட்ல 2 விக்கெட் இருக்கு இல்லையா, 2 ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு தெரியுமா?

0: அந்த ஓடுறவங்க போறோமா?
1: ஆமா, ரெண்டு விக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நடுவுல இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படிங்கிறது. சரி, ஓகே, அடுத்த நேர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்னால்,
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக நிறைய தகவல்கள் வந்து நம்ம நேயர்கள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சமீபத்துல நடந்த விளையாட்டு நிகழ்வுகள் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களா?
4: விளையாட்டு இருக்கேன்.
1: சரி, இல்ல, ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க.
1: அதாவது இப்போ US ஓபன் டென்னிஸ் பத்தின கேள்வி இது, ஓகேயா?
4: ஓகே.
1: US ஓபன் டென்னிஸ்ல வந்து ரொம்ப பிரபலமான ஒரு போட்டி நடக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த வருடம் நிறைய இப்ப நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அதுல வந்து இந்த தடவை நிறைய போட்டிகள்ல, அடுத்தடுத்த லெவல் போட்டிகள்ல ஒரு சில பிரிவினர்களால அவங்களுக்கு வந்து நிறைய இடையூறுகள் நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அதனால 2027 அடுத்த வருடம் US ஓப்பன்ல வந்து அந்த பிரிவினரை வந்து ஸ்டேடியத்துக்குள்ளேயே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் பத்தி நம்ம பேசுறோம்னு உங்களுக்கு புரியுதா? இணையதளம் இருக்கு, எல்லாருமே வந்து இந்த சில செயலிகள் மூலமா நம்ம வீடியோகள்லாம் பதிவிட முடியும், எல்லாம் பண்ண முடியும் இல்லையா. அதனால எல்லாருமே அவங்களும் வந்து மீடியா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து கவர் பண்றேன், வீடியோ கவரேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு போற அந்த இன்ஃபுளுசர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட தொல்லை வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதுனால இப்போ வந்து இந்த US ஓப்பன்ல நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்க போட்டி வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு நிறைய அவங்க ஆர்கியூவே பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோக்கஸ், அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வேணும் இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த குழு வந்து இருந்ததுனால அடுத்த வருடத்துலேருந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களை ஸ்டேடியத்துக்குள்ளேயே சேர்க்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. விளையாட்டு வீரரை போய் டிஸ்டர்ப் பண்ணணும், அது தப்பு இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் மீடியா நம்ம சொல்லிக்க முடியாது, கரெக்டா? அதுதான் விஷயம். ஓகேயா, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: காலை வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
1: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன், சொல்லுங்க.
5: சொல்லுமா.
1: நான் சொல்லட்டா விளையாட்டுத்துறை கேள்வி கேட்க?

0: கேட்கலாமா? தெரிஞ்சா சொல்றீங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, ரொம்ப ஜாலியான ஒரு கேள்வியா கேக்குறேன். உள் விளையாட்டு, கோடு போட்டு விளையாடக்கூடிய உள் விளையாட்டு ஏதாவது ஒன்னுத்தோட பேர் சொல்லுங்களேன்.
1: கபடி.
0: ஓகே, உள் விளையாட்டு கபடினா நம்ம ஓடணும், உட்கார்ந்துகிட்டே விளையாடக்கூடியது.
1: ஆமா,
0: உட்கார்ந்துட்டே விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எவ்வளவோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியா? நன்றி, சிம்பிளான கேள்வி ஆன்சர் பண்ணிட்டோம்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்த நேயர் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நேயர் வரத்துக்கு முன்னாடி, நம்ம ரொம்ப நேரமா பாடல் கேட்கல இல்லையா, ஸோ ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்க, பாய்மர கப்பல் அப்படிங்கிற படத்துலேருந்து. வாணி ஜெயராமோட குரலில், வைரமுத்துவோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில், 3 நிமிடங்கள் 55 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: साल के होंगे, आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான தகவல்கள் கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: முள்ளக்காடு பாபு,
4: ஆமாங்க மேடம்.
3: சொல்லுங்க
4: மேடம். நேற்று கிரிக்கெட்ல ஆசிய கப்பை இந்தியா வந்து செமிஃபைனல்ல பாக்கி, பகை கிரிக்கெட்ல ஆசியா கப்பல செமிஃபைனல்ல பங்களாதேஷை வெற்றி பைனலுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க மேடம்.
3: வெரி குட்.
4: கிரிக்கெட் நேற்று நடந்தது இல்ல.
3: சூப்பர் சூப்பர்.
4: அப்டேட் வாங்கிட்டு
3: கிரிக்கெட் தவிர மத்த விளையாட்டுகள் பத்தின அப்டேட்டும் சொல்லலாமே. பிரக்ஞானந்தா சமீபத்துல பட்டம் வாங்கினாரு. இப்போ நம்ம இந்தியால ஒரு சதுரங்க போட்டி நடந்துட்டு இருக்கே, போன வாரம் கூட நம்ம இத பத்தி கேள்வி கேட்டோம். என்னன்னு தெரியுமா? எங்க நடக்குதுன்னு தெரியுமா? இல்ல இல்ல, செஸ் சதுரங்கம் பெங்களூர்.
5: சாத்தான்குடி
3: முருகன், ராமநாதபுரம். கேள்வி வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமா நீங்க ஏதாவது தகவல்கள் சொல்லலாம், இல்ல கேள்வி கேட்கணும்னு கேக்குறேன்.
5: இந்தியால
3: இருக்கிற எல்லா மாநிலங்கள் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை வந்து அடையாளம் காணணும் அப்படிங்கறதுதான் அதோட குறிக்கோளே, சரிங்களா?
5: 17, 18, 2020.
3: நன்றி நன்றி.
6: என்ன
3: ஊரு?
6: சந்தன நகரம், சத்தியமங்கலம், பழனிசாமி.
3: பழனிசாமி சத்தியமங்கலம். கேள்வி ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது கிரிக்கெட்ல ரெண்டு விக்கெட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு அப்படிங்கறத சொல்ல முடியுமா?
6: 17 feet.
3: எவ்வளவு?
6: 17,
3: 22 அடி. 22 அடியா? யார்ட், 22 யார்ட் ஆக்சுவலா. அடிகள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 அடி வராது அது.
6: திருச்செங்கோடா?
3: திருத்தேன்குடி.
6: பெங்களூர் தானே?

ஆமா செஸ் வந்து பெங்களூர். சரி, வேற என்ன விஷயம் தெரியும் உங்களுக்கு விளையாட்டு துறை சம்பந்தமா? பாடல்கள் கேட்டு நீங்க வந்து இசை வந்து உங்களுடைய உடம்பு சோர்வை நீக்கக்கூடியது, பாடல் கேளுங்க சரிங்களா? நன்றி. ஓகே, உங்களுக்காகவே இப்ப ஒரு பாட்டு போட்டுடுறேன் சரிங்களா? நன்றி. ஓகே, இந்த நேயர்காக மற்ற நேயர்களுக்காக ரொம்ப நேரமா நம்ம பாடலை கேட்கல இல்லையா? ஸோ இப்ப என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னாக்க, நான் சொல்லும் ரகசியம் அப்படிங்கிற படத்திலிருந்து சந்திரபாபு, ஜிக்கி இவங்களோட குரல்கள்ல, மருதகாசியோட வரிகள்ல ஜி ராமநாதனுடைய இசையமைப்புல 3 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான ஒரு சின்ன பாடல்.

விளையாடு ராஜா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்தது. அதாவது விளையாட்டு அப்படிங்கிறது சின்ன வயசில் பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். எப்படிப்பட்ட வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அந்த விளையாடுற நேரம் அப்படிங்கிறது வந்துடுது அப்படின்னாக்கா அந்த சிறுவர்கள் சிறுமிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அப்படியே போட்டது போட்டபடி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா திறந்த நோட்டு பேனாவெலாம் கூட மூடாமல் ஓடி போய் விளையாடுவாங்க. ஏன்னா அந்த விளையாட்டு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் தரக்கூடியது, உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த விளையாட்டை நம்ம சிறுவர்கள் சிறுமிகளாக ஆகி அதுக்கப்புறம் பெரியவர்களாக ஆகிச்சு சில பல சந்தர்ப்பங்கள்னால நிறைய பேருக்கு வந்து தனக்கு பிடிச்ச விளையாட்டை வந்து தொடர முடியாமல் போகுது. அப்படி இல்லாமல் அந்த விளையாட்டு துறையிலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டம் மாநிலம் நம்ம தேசம் இதில் வந்து எவ்வளவோ விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சமீபத்தில் வந்து நமக்கு தெரிய

0: நிறைய விளையாட்டுகளில் வந்து சாதனைகள் செஞ்சிட்ருக்காங்க. அதையெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டி அதோட கூட அது சம்பந்தமான விடைகள் வினாக்கள் கேட்டு அதற்கான விடைகளை வந்து நேர்களாக உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு கூடவே அதை பற்றின அதிக தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கொடுங்கலிருந்து தனியாசலம் பேசுறேன்.
0: கொடுங்கையூரா?
1: ஆமா,
0: கொடுங்கையூர் தனிகாச்சலம். சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து திருடன் போலீஸ். எங்க ஊர்ல விளையாடுவோம். திருடன் வந்து கும்பலா போவாங்க, பயம் இருக்கு அதுல ஒத்துல 12 மணி மேல. அதனால திருடன் ஜாயின் பண்ணிக்குவேன். போலீஸ் வந்தா ஒரே ஆளா தேடணும் எல்லாத்தையும்,
0: கஷ்டம்.
1: அதனால நான் அதை ஜாயின் பண்ணி சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்மஸ் எல்லாம் வரும்ல, கிறிஸ்மஸ் வரும்போது ஊர்ல பசங்க எல்லாம்
0: விளையாடுவானுங்க.
1: ஆமா, இப்ப நீங்க விளையாட்டு சம்பந்தப்பட்டது எனக்கு அந்த திடீர்னு அந்த கவனம் வந்துட்டு
0: நல்லா இருக்கும். இல்ல, ஜாலியா நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம் ஆக்சுவலா.
1: ஆமா, ஏன்னா திருடன் அந்த கும்பலா போய் விடுக்கலாம், போலீஸ் அந்த ஒத்தையில தேடணும், பயமா இருக்கும்ல. வாய்ப்புங்க, நன்றி. சூப்பரா போடுங்க.
0: ஓகே, பாட்டு சூப்பரா போடுங்கன்னு சந்தடி சாக்கல சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. வணக்கம். அடுத்த நேர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம், சென்னை ஐஐடியில், அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகத்தில், சமீபத்தில் கூடைப்பந்தில் ஒரு சிறிய மாற்றத்தோட ஒரு விளையாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து பதில் போட்டிருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா அவங்க, செல்வராஜ் அவங்க, மதுரா குளத்தூர் பாலு, செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம்லேருந்து, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருப்பத்தூர் பாபு அவங்களே இன்னொரு பதிவும் போட்டுட்டாங்க, அதில் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர் வந்து வந்த நேரே திரும்பி வந்துட்டுருக்காங்கிறதுனால ஏதோ மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில், அதெல்லாம் வந்து போட வேண்டாம் ஆக்சுவலாக. நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 2 விக்கெட்டுகளுக்கு இடையே உள்ள தூரம் வந்து 20.12 மீட்டர், அதாவது 66 அடி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து 2 விக்கெட்டுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி என்னன்னு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கான விடை போட்டிருக்காரு. குறிஞ்சாக்கோணி அசூர்தீன் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலப்பேடு தயாளன், வித்யா ரவிசங்கர், விக்னேஷ் ஓசூர்லேருந்து, அரசுக்குழி ஜான் பீட்டர், பர்வதவர்தினி ரெடில்ஸ்லேருந்து, ஹயாத் பாஷா, பத்மா சவுந்தரராஜன் அவங்க, பன்னீர்செல்வம் அவங்க, கார்த்திக் சோழா, அதுக்கப்புறம் மாதவரம் வீரராகவன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து ஹேமலதா அவங்க, சங்கர் அவங்க, பாபு முள்ளக்காடுலேருந்து, மேலப்பேடு தயாளன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவர் இன்னொரு பதிவு போட்டார். ஓகே, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், கதிரன் வாரியங்காவல்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, கூடைப்பந்து அதாவது பேஸ்கெட் பால்ங்கிறது 2 அணிகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இல்லையா, அதை வந்து சமீபத்தில் 3 அணிகள் விளையாடுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை ஐஐடியில். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, அதுக்கான அதை வந்து 5 பால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. எப்படின்னாக்கா 3 அணிகள் விளையாடும், வட்ட வடிவமாக இருக்கும் அந்த விளையாடுற கோர்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் வந்து வட்ட வடிவமாக இருக்கும், 3 சரிவிகித பகுதிகளாக வந்து அந்த கோர்ட்டை பிரிச்சிருப்பாங்க, 120 டிகிரி அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு டீம்லேயும் வந்து 7 விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க, அதில் 4 பேர் வந்து களத்தில் இறங்கியிருப்பாங்க, 3 பேர் வந்து சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஆஃப் பேஸ்கெட் பால் கூடைப்பந்து தான் வந்து சென்னை ஐஐடி இந்திய தொழில்நுட்ப கழகம் சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, அதுதான் விஷயம். ஸோ இந்த விடை போட்ட எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நாம் நிகழ்ச்சிய ஒரு பாடலோடு நிறைவு செய்ய, இது எந்த படத்திலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, கிரீடம் அப்படிங்கிற படத்திலேருந்து, சங்கர் மகாதேவன் குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் இந்த பாடல் கேட்கலாம். தொலைபேசி வழியாக வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமாக தகவல்கள் கொடுத்த நேயர்கள், நாம் கேட்ட கேள்விக்கு விடை சொன்ன நேயர்கள் எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பாருங்க, ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா, இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
2: நாம இதுவரைக்கும் கேட்ட நிகழ்ச்சி
3: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தரக்கூடிய என்றும் இனியவை நிகழ்ச்சியை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு துவங்குற நேரம் பார்த்தீங்கன்னா 11:01 நிமிடம் நொடி. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக

அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: சந்திரோதயம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை, காலத்தால் அழியாத திரைப்பட பாடல்கள். உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தினந்தோறும் இந்த நேரத்தில், அதாவது காலை 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்றும் இனியவை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தரக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிலையத்தில் நேரம் 11:10 ஆயிட்டிருக்குங்க.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS

0: countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800 419 1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

சித்தி அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய

அடுத்த பாடல் பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற படத்துலேருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா குழுவினரோட பாடின பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் இந்த பாடல் கேட்கலாம்.

0: வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புட்ஹாபா பி கவ்.

0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 ஒளிபரப்பாகும் 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலம்.

0: திருப்பதி.
1: வாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம், அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் மேலும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நினைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன். உடுமலை நாராயண கவி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் விவசாயி அப்படிங்கிற படத்திலேருந்து இந்த பாடல் நாம கேட்கலாம்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து

0: to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, வி குமாரோட இசையமைப்புல கேட்கலாம்.
7: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
8: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: சொன்னத்தை செய்வே.
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடப்பேன்.

பறக்கும் பாவை அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் நாம் வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை சொல்ல, உடனுக்குடன் அந்த பாடலை நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2952205353 இது ஒரு எண், 2838987171 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆயிருக்குங்க.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

குடியிருந்த கோவில் அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ரோஷ்னாரா பேகம் அவங்களோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். இன்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலி விளக்கு அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: பணமா பாசமா அப்படிங்கிற படத்துலேருந்தான் நாம் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். எல்லாரும் ஈஸ்வரியோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில்.
1: யலந்த பயா யலந்த பயா யலந்த பயா யா.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் கேட்கலாம்.
1: கண்ணே கண்ணே கனியே கனியே.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நண்பகல் 12 மணி ஆயிட்டுருக்குங்க. ரெட்ரோ நேரம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் காலையிலேருந்து நீங்கள் என்ன மாதிரி சிறப்பான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க, என்ன சிறப்பு தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமான பாடல்கள் கேட்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் கேட்க வரக்கும் இந்த நிகழ்ச்சி

ஆசை தரும் கோடி அதிசயங்கள் வைத்து அதிலே ஓசை தரும் இன்பம் உவமையில்லாத இன்பம். காட்டு நெடுவானம் கடலெல்லாம் விந்தையெனில் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று சொல்லுவார் அந்த எட்டயபுர கவி. அவரது அந்த வரிகளை நினைந்து உண்மையில் அந்த பாடலும் இசையும், அதாவது இசையும் கவியும் இணைந்து நமது செவி தீண்டும் போது இருக்கும் சுகம் நிச்சயமாக அவர் சொன்னது போல பாட்டினை போல ஆச்சரியம் இந்த பாரின் மிசை இல்லை அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. சரி, அந்த வரிகளை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு வாங்க நாம் வந்து பாடல்குள்ளே போகலாம். இன்னைக்கின்னு முன்னாடி சுதா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதாவது காலையிலிருந்து இந்த நாளுக்கான ஒரு நாளை நினைவு கூறும் விதமாக, இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக அப்படின்னு கூட சொல்லலாம். மகாகவி பாரதியாருக்காக இந்த இதில் வந்து காலையில் நம்ம ஒரு மணி நேரம் பாடல்கள் கேட்டோம், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கண்ணே மணியே முத்தேன்னு அவங்க வந்து பாடல் முடிஞ்சது, அங்கேருந்து அப்படியே தொடங்குற மாதிரி இப்போது நாம் கண்ணே கனியமுதே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் நாம் வந்து பாடல் கேட்க போகிறோம். நாம் கேட்க போகிற இந்த பாடல் கேஜிஎஸ் தாஸ் பி சசிரேகா குரல்களில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தது. இந்த இன்னைக்கு ஒலிக்கக்கூடிய இந்த பாடல்களுக்குள்ள ஒரு பொருத்தம், ஒரு பொருண்மையினால் நம்ம பாடல் கேட்போம் இல்லையா. அது இந்த நாளுக்கு உண்டான ஒரு சிறப்போடையே இந்த பாடல்கள் வர காத்திருக்குது, கேளுங்க.

என்ன நேர்களே, பாடல் கேட்டவுடனே இன்றைக்கி எது மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? இன்னிசை பாட்டிலே யானும் பரவசமாய், இசையில் ஆழ்ந்து போயிருக்கும்போது வந்துட்டு அந்த வார்த்தை நிச்சயமாக நமக்கு வரும் இல்லையா? என்றும் கவிதையிலே நிலையாம் இன்பம் அறிந்தேன், பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த ஒரு சுதி லயம் இணைந்து ஒரு பாடல் கேட்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிமை இதம் எப்போதும் இருக்கணும் அப்படின்றது தானே நம்ம எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும் இல்லையா? சரி, கண்ணம்மா அப்படின்ற அந்த ஒரு சொல், அது மகாகவி பாரதிட்டேருந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாத ஒரு சொல் இல்லையா? எப்படி கண்ணன் என் தோழன், தாய் தந்தை சேவகன் அரசன் அப்படிலாம் நிறைய பாடல்கள் எழுதினாரோ அதே மாதிரி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சொல் அதை எடுத்துகிட்டு கண்ணம்மா என் குழந்தை, கண்ணம்மா என் காதலி, கண்ணம்மா என் குலதெய்வம், அந்த மாதிரி நிறைய அவருடைய அந்த பாடல் வரிகளை கண்ணம்மான்ற கவிதைக்குள்ளே அடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு ஒரு இதம் நமக்கு வந்து இருக்கும். அது வந்து ஒரு சொல்லில் அடங்காத ஒரு சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது அதை இந்த ஒரு மணி நேரம் அந்த கண்ணம்மான்ற சொல்ல தொடங்கக்கூடிய பாடல்களை கேட்டால் எப்படி இருக்கும், அது அவருடைய வரிகளில் தான் வரணும் அப்படின்றது இல்லை. வேறு வேறு இசையமைப்பாளர்கள் அதே மாதிரி வேறு வேறு பாடலாசிரியர்களுடைய கற்பனையிலையும் அந்த கண்ணம்மான்ற சொல் எப்படி கொண்டு வந்திருக்காங்க திரைப்பட பாடல்களில் அப்படின்றத நாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து அந்த பாடல்களாக கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க, அடுத்த கண்ணம்மா இது யாருடைய கற்பனையில் வருது கேட்கலாமா?

0: இளையராஜா இயற்றி இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருந்த அந்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நேரம் 12:14:30. நமக்கெல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய கவிதை படைப்புகள் நினைவுக்கு வரும் இல்லையா? அதை தாண்டி ஏற்கனவே நம்ம காலையில் பேசும்போது சொன்னோம், நிறைய தளங்களில் அவருடைய அந்த ஒரு திறமையை ரொம்ப அழகாக அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இசை ஆளுமை அவருக்கு நிறைய இருந்தது அப்படின்றத அவருடைய பாடல்களுக்கு நிறைய, அவருடைய பாரதியார் கவிதைகள் எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய பாடல்களில் இந்த பாடல் இந்த பண்ணில் இந்த ராகத்தில் பாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து அதில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போது அவருக்கு அந்த இசையாளுமை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஒவ்வொரு பாடல்களும் தெய்வீக பாடல் மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்களையுமே ஒவ்வொரு பன்முறையோடையே அவர் வந்து கொடுத்துருப்பார். அதே மாதிரி நவ கவிதை அப்படின்ற அந்த புதுக்கவிதைக்கு முதல்ல வழிவகுத்தது, அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா ஹைக்கு கவிதைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையே அவர் அப்போவே குக்கு அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே வந்து அவர் ஹைக்கு கவிதையை வந்து கொடுத்துருப்பார். சொல் புதிது பொருள் புதிது சோதி மிக்க நவ கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் அந்த நவம் அப்படின்ற சொல் வந்து புதுமையை குறிக்கக்கூடியது, புதுக்கவிதையை தான் அவர் சோதி மிக்க நவ கவிதை அப்படின்ற அந்த வார்த்தையில் வந்து பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை கவிஞர்களுக்கும் ஒரு மிகச் சிறந்த ஒரு முன்னெடுப்பாக

ஆக ஒரு முச்சான்றாக இருந்தவர் வந்து நம்ம மகாகவி பாரதி அப்படின்றத பார்க்கலாம் இல்லையா. சரி வாங்க, அடுத்து அவருடைய கற்பனையில் வந்து இன்னும் ஒரு கண்ணம்மா பாடல் நாம் இப்போ கேட்க போகிறோம். இந்த பாடல் பி சுசீலா அவங்களுடைய குரலில் கங்கை அமரன் இசையமைத்த பாடல். மலர்களே மலரங்கள் இந்த திரைப்படத்தில் அவருடைய வரிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம கேட்கலாமா?

இப்போது திருவள்ளுவர் வந்து எண்ணிய எண்ணிய அங்கு எய்துப அந்த திருக்குறளில் இருக்கும். அதை அப்படியே நம்ம பாரதிட்ட எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு சொல்லாட்சியில் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இனிய உளவாக எண்ணாத குரல், அந்த கனியிருப்பை காய்க்க வந்துட்டு அந்த திருக்குறளை அப்படியே இங்கே நம்ம பாரதிட்ட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மனதில் உறுதி வேண்டும் அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதில் வாக்கினிலே இனிமை வேண்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய மனசுலேருந்து வரக்கூடிய அந்த சொல் அதில் வந்து இனிமை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய ஒப்பீடுகள் வந்து பாரதிக்கும் வள்ளுவமுக்கோ வள்ளுவப்பெருந்தகைக்கும் நம்மளால் வச்சு பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான். ஏன்னா நிறைய பாடல்களும் கேட்கணும், பாடல்களுக்கு நடுவில் சின்ன சின்னதாக இப்படி செய்திகளை நம்ம தெரிஞ்சுட்டு கேட்டுட்ருக்குறோம். வாங்க, அடுத்த பாடல் என்ன படத்துலேருந்து நமக்காக வர காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரி அப்படின்ற ஒரு திரைப்படம். இது 1984 வெளியான திரைப்படம். இது வி குமார் இசையமைத்தது, ராஜ்குமார் பாரதியும் வாணிஜெயராமும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் நிச்சயமாக இந்த நாளில் கேட்க தவறக்கூடாத ஒரு பாடல். கேட்போம்.

பாரதி கவிதைக்கும் வள்ளுவத்திற்கும் நிறைய ஒப்பீடுகளை வந்து நாம் பார்க்கலாம். ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் அதில் பார்ப்போம்.

அருமையான ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, பாரதிக்கு ஒரு கண்ணம்மா, பிரித்து பார்க்க முடியாத அந்த பாரதியும் கண்ணம்மாவும் எப்போவுமே நம்மளுடைய அந்த மனங்களில் அப்படியே நடமாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்போ பாரதி அப்படின்னு சொல்லும்போது தேசியம், புது உடைமை, வீரம், அன்பு, பெண்மை, இயற்கை, அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய தொடாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய கவிதை பயணப்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். தேசியத்தை வந்து ஒரு தேசியத்தை தெய்வீகமாக பார்த்ததால தான் வந்து பாரத தாய்க்கு பள்ளி எழுச்சி பாடினார் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருக்கு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொது உடைமை சிந்தனை, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், அந்த பாடல் வரிகளில் நம்மளால் பார்க்க முடியும். வீரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே நம்மளுடைய தாய் நாடு, தாய் திருநாடு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னைக்கு இணையாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இருந்த அந்த காலகட்டத்தில் எங்கள் தந்தையர் நாடென்று சொல்லும்போது அப்படின்ற வரியை பயன்படுத்தினது வந்து முதன்முறையாக இவர் தான். தாயின் எல்லாருமே அந்த பெண்மையின் மென்மையை சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு வீரம் செறிந்த ஒரு வார்த்தை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு முதல்ல அடி எடுத்த ஒரு வரி இவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்தது. சரி, இந்த மாதிரியான செய்திகளோடு இணைந்திருங்கள் நேர்களை. 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து நாம் கேட்க போகிற இந்த பாடல் நீதிக்கு தண்டனை திரைப்படத்திற்காக எம் எஸ் சுசநாதன் இசையமைத்தது, கேஜிஎஸ் தாசும் சுரணலதாவும் பாடியிருப்பாங்க இந்த பாடல். இதோ இந்த பாடலில் வரும் கண்ணம்மா.

கண்ணம்மா என்ற அந்த சொல் காற்றோடு கலந்து கற்கண்டாக ஒலித்து கொண்டிருக்கிறது. நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, மகாகவி பாரதி அப்படின்னு சொன்னோடனே நம்ம நிறைய சொன்னோம். அதாவது தேசியம், தெய்வீகம், பொது உடைமை, பெண்ணியம், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா. அவருடைய சொல்லாட்சி அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இதில் சொல் என்பது மந்திரம் போல இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது அதே மாதிரி வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு அவருடைய அந்த உறுதிப்பாட்டை உணர்த்துகிற மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பெரியவங்களை சொல்லும்போது வந்து மரியாதையாக அந்த அர் விகுதி போட்டு அவர் அந்த மாதிரி சொல்லணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் யாமறிந்த புலவரிலே அப்படி சொல்லும்போது கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல். இதில் வந்து அந்த வித்தியாசத்தை நல்லா பார்க்கலாம். கம்பனை போல், இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அன்பின் மிகுதியில் சொல்லியிருப்பார், அந்த உரிமையில் அப்படி சொன்னது. ஆனால் வள்ளுவர் போல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அர்விகுதி வந்து அவர் பயன்படுத்தியிருப்பார். அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொன்னால், அறம் சொன்னவர் உயர்வானவர், அறம் சொன்னவர் இறைக்கு நிகரானவர். அதனால் வந்து அவர் அறம் பாடியவர் இல்லையா, அறச்செயல்களை அறச்சிந்தனைகளை கொடுத்தவது வந்து வள்ளுவம். அதனால் அந்த அந்த யாமறிந்த மொழிகளிலே, யாமறிந்த புலவரிலே அந்த வரிகளில் வரும்போது கம்பன் இளங்கோ அது ஒருமையில் சொன்னாலும் அந்த வள்ளுவர் போல் அப்படின்ற அந்த ஒரு உயர்வுக்கு காரணம் அவர் அறம் பாடியதால் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அந்த அவர் கொடுத்துருப்பார். அதே மாதிரி மகாத்மா காந்தியை பற்றி சொல்லும்போது வாழ்க நீ எம்மான் அப்படின்னு அவர் பாடியிருப்பார். நிறைய பேர் நம்ம நினச்சி பார்த்துருக்கலாம், ஏன் வாழ்க நீ எம்மான் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்விக்க வந்த காந்தி அவர். ஆனால் அவர் அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாருனா, வாழ்த்த வயது தேவையில்லை, மனது போதும் அப்படின்றது அவருடைய சிந்தனை. அதே மகாத்மா காந்தி தான் மகாகவியை ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி அவர் வந்து பாராட்டியிருப்பார். என் பாராட்டுறதை விட ஒரு கடமையாக நமக்கு அவர் சொல்லியிருப்பார், இந்த மனிதரை பாதுகாத்து வையுங்கள், இவர் நாட்டின் முக்கியமானவர் அப்படின்னு பாரதியை

அண்ணல் காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். எத்தனை ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு மனது பார்த்தீங்களா, அதுதான் கற்றாரே கற்றாரே காமொருவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி வாங்க அடுத்து நம்ம பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இதே இசையின் இதத்தோடு இணைந்திருங்கள் பவத் பாரதிய தமிழ் பண்பலையோடு. இன்னும் சில நொடிகளில் 12:40 க்கான தமிழ்ச் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா ஷுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கமளிப்பதாக திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை மத நல்லிணக்கம், உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அவரது தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் எகிப்த், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000-க்கும் மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சிமாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாது பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு சில நாடுகளும் இணைந்திருப்பதாகவும், நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சிமாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுப்போ புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள

0: வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவரது நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், எதிரி நாடுகளின் கப்பல்களை தாக்கும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் ஆண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் ஃபெலிட்ஸாட்டா புஷ்கரேவா இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஹேடன் ஜோன்ஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் ஹுவாங் சிங்பிங்கை வென்றார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 20 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் பாரதியார் அவருடைய சின்ன சின்ன அவரை பற்றின செய்திகளோட கண்ணம்மா அப்படின்னு தொடங்குற மாதிரியான பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லும்போது பெண்ணிய சிந்தனைகளை அவர்கிட்டேருந்து நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது இல்லையா. நிறைய அவருடைய அந்த பெண் உரிமை சம்மந்தப்பட்ட பாடல்களை நம்ம நிறைய அவருடைய வரிகளில் பார்க்குறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அவங்கள கூட்டிகிட்டு போகாமல் அவர் வெளியில் போனது, அதுக்கப்புறமா அவருக்கு வந்த ஒரு ஞானம், அதெல்லாம் வேறு. அதை உணர்ந்து அவர் வாழ்க்கையில் அதை வந்து செயல்படுத்தினார் அப்படின்றதுக்கு வந்து ஒரே ஒரு சான்று மட்டும் இப்போ சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லார் வீடுகள்லேயுமே அந்த காலகட்டத்தில் எடுத்த பெரியவங்களுடைய நம்ம பாட்டி தாத்தா ஃபோட்டோலாம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், இப்போ ஆண் உட்கார்ந்துருப்பாங்க, பெண் நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதான் மேக்சிமம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு குடும்ப வழக்கம். அதை மாற்றி செல்லம்மாவை நாற்காலியில் அமர வைத்து பாரதி வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து அவரை எடுத்து பெருசாக மாட்டியிருப்பார். இன்னமும் நீங்கள்

தேபுரம் போனீங்கன்னா அங்கே வந்து பார்க்கலாம், அந்த புகைப்படத்தை பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது எல்லாமே ஓ, அவர் அந்த பெண்ணியத்தை தன்னுடைய இங்கிருந்து குடும்பத்திலிருந்து அவர் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்றத வந்து உணர முடியும். அதே மாதிரி முதியோர் காதில் ரொம்ப அழகாக அவர் சொன்ன ஒரு இடம் வந்து அந்த உண்கண்ணில் நீர் வழிந்தால், அந்த அந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் வந்து அப்படி ஒவ்வொரையும் கவித்துவத்தோடு தொட்டு செல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லணும். சரி வாங்க இப்போ நம்ம பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜயராம் குரல்களில் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் இது. படம் நினைத்தாலே இனிக்கும்.

நேர்களே, ரெட்ரோ நேரம் தொடங்கியது போல இருக்குது. இப்போ நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படின்னு துணிந்து சொன்னவர் வந்து மகாகவி. அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்களில் முக்கியமானது நேர்மறை சிந்தனை. அவ்வளோ ஒரு வறுமை, அப்படி ஒரு வாழ்க்கையில் அவர் அவ்வளோ ஒரு போராட்டங்களுக்கு நடுவுலையும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுலேயும் ரசிக்க முடியும் அப்படின்றத, ரசிக்கணும், ரசிக்க முடியுன்றதை விட வாழ்க்கையை வந்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நேர்மறை கவிஞன் பாரதி. அதே மாதிரி நிறைய இலக்கிய வகைகள் இருக்குது. அத்தனை வகையிலையும் வந்து பாரதி வந்து பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகாகவி பாடாத ஒரே இலக்கிய வகை தாலாட்டு. பள்ளி எழுச்சி பாரத தாய்க்கு பாடினார், ஆனால் தாலாட்டு பாடாத. ஏன்னா எந்த ஒரு சூழல்லையும் தன்னுடைய தாய் திருநாடு அந்த ஒரு உறக்கத்திற்கு போயிடக்கூடாது, விழிப்போடே இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில்

அவர் வந்து தாலாட்டு பாடலை அப்படின்னு சொல்லுவாங்க. காலா என் காலருகே வாடா அப்படின்னு ஒரு வீரத்தோட சொன்னவர் தான். ஆனாலும் காலத்தின் அந்த சூழ்ச்சி, காலனின் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் என்றும் நம் மனங்களில் நிலைத்து நிற்கும் அந்த மகாகவியை நினைந்து மீண்டும் இதோ மற்றொரு கண்ணம்மா காற்று வெளியீடை எப்போதும் கண்ணம்மாவின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். இது பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் ஜி ராமநாதன் இசையமைத்தது கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலோடு இனிதே நிறைவு பெறுகிறது ரெட்ரோ நேரம்.

இந்த நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணலாம்? 2952520853 மற்றும் ஒரு எண் 2838981 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. இணைப்பு எண் 044. சரி, யாரெல்லாம் வரலாம்? இது எப்போதும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இருந்தாலும் புதுசாக கேட்கக்கூடிய நேர்களுக்காக, இல்லை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களுக்காக தான் ஒரு நாளைக்கு ஒரு நேர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே, அதுவும் குறிப்பாக பாடல் உங்கள் சாய்ஸில் வந்து நீங்கள் ஏற்கனவே நேற்றுலாம் கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் பேர் வந்துகிட்டே இருக்குது, பங்கெடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கொஞ்சம் மற்ற நேர்களுக்கு நம்ம வழிவிட்டுட்டு அவங்களுடைய பாடல்களை நாமளும் சேர்ந்து வீட்டில் இருந்து கேட்டு ரசிக்கலாம். சரியா? சரி, வாங்க இப்போ நிகழ்ச்சியில் தொடக்கமாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியது, வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் நேர்களுடைய விருப்ப பாடலுக்கு போகலாம்.

0: நேர்களை இப்போ நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ்ல முதல்ல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க? முதல் நேரா வந்த சந்தோஷத்தோட சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம், முதல் நேரா
0: வந்துட்டேன்.
1: எனக்கு வந்து
0: உங்க பேர், உங்க ஊரும் பேரும் ஒரு முறை.
1: என்னுடைய வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கில இருந்து சா சிவகுமார் மேடம்.
0: எந்த ஊரு?
1: வேதாரண்யம், கருப்பம்புலம்.
0: கருப்பன் குளம்.
1: குளம். வேதாரண்ய வட்டம்.
0: உங்க பேரு?
1: என் பேரு சிவகுமார்.
0: சிவகுமார், கருப்பங்குளம் சிவகுமார். ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
1: எனக்கு வந்து பிராத்தம் என்ற படத்துல சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தழுவி கொண்டோடுது தென்றல் காத்து, அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாடல் வேணுமா? உண்மையிலே இந்த நேரத்துல அப்படி ஒரு தென்றல் காற்று தழுவுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும். வாங்க பாடல் மூலமா கேட்கலாம். நன்றி. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் எஸ் நாதன் இசையமைத்த பாடல் இது பிராப்தம் திரைப்படத்திற்காக.

0: அருமையான ஒரு கற்பனையோட நல்ல ஒரு பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இணைப்பில் யார் இருக்காங்க? வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமே நண்பா?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம்.
0: கந்தசாமி பாளையமா உங்க ஊர் பேரு?
1: ஆமாங்க மேடம்,
0: கந்தசாமி பாளையம். அக்பர், சொல்லுங்க, என்ன பாடல் நீ கேட்க போறீங்க?
1: எனக்கு தாய்மேல் அணைப்பது வந்து மல்லிகை தூக்கப்பட்டிருக்கு, அந்த பாடல்
0: வேணுமா? சூப்பர், வாழ்த்துக்கள், கேட்கலாமே.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா, நான் தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பிஎம்ராஜம்மா.
0: கெங்கு செட்டிப்பட்டியா?
1: ஆமா, வில்லேஜ்மா. தருமபுரியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வில்லேஜ். அங்கிருந்து நான் பேச,
0: ஆனா எங்களுக்கு அந்த ஊர் தான் வேணும் மெயினா. இப்போ நீங்க அப்படி ஒரு கிராமத்துல இருந்து நீங்க வித் பாரதியை தொடர்பு கொண்டு பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கெங்கு செட்டியப்பட்டி இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: பீமராஜ் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: 1979 வெளிவந்த படம் அகல்விளக்கு. அந்த படத்தில் இருந்த ஏதோ நினைவுகள் என்ற அற்புதமான பாடல் இந்த மதிய வேளையில விவித் பாரதியில் அனைவர் குடும்ப பாடல் கேட்க.
0: அழகா கேட்டலாமே. நன்றி.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி. நினைவுகளை அப்படியே மெல்ல மீட்டிட்டு போற ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

நேர்களை இப்போ நாம் கேட்கலாம் அந்த பாடல். அகல் விளக்கு திரைப்படத்திற்காக கேஜிஎஸ் தாசும் எஸ்பி ஷைலஜாவும் பாடியது. கங்கைமரன் கற்பனைக்கு இசை இளைய

0: காற்றோடு காற்றாக அப்படியே நம்மளுடைய மனதும் அந்த நினைவை நோக்கி போயிருக்கோம் இல்லையா. அடுத்து யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கச்சனம்லேருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
0: எந்த ஊரியா?
1: கச்சனம். கச்சனம்
0: கச்சனம்
1: மாவட்டம்.
0: எங்க இருக்கு இந்த கச்சனம்?
1: இது திருவாரூர் டு திருச்சிராப்பள்ளி லைன்ல இருக்கு மேடம்.
0: ஓ, திருத்துறை

0: பூண்டி திருவாரூர் அந்த பக்கமா?
1: அந்த பக்கம் மேடம்.
0: அருமையான பேரு. கச்சனம் அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க கிரேஷ், என்ன பாடல்
1: ஆமா,
0: கேட்கலாம்?
1: எனக்கு வந்து முள்ளம் மலர்ல இருந்து செந்தாழம் பொழில் வந்தாடும் தென்றல் மேடம்.
0: அந்த பாடல் வேணுமா? மகிழ்ச்சி,
1: ஆமா மேடம்.
0: கேட்டுடலாம்.
1: ஆ
0: நன்றி
1: ஓகே மேடம்,
0: நன்றி
1: தேங்க்ஸ்
0: நன்றி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல், கேஜிஎஸ்ஓடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில் அந்த பாடலை அவங்க கேட்டிருக்காங்க. நாம் இப்போ அந்த பாடல் கேட்போம். கேட்கறதுக்கு முன்னாடி
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
3: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. தரே தரீரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
2: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நேரம் 1:30.
1: Great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: வித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நேர்கே வாங்க, இப்போ நாம கேட்கலாம் அந்த முள்ளும் மலரும் திரைப்பட பாடலை.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: கலா பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து கலா பேசுறீங்க?
1: அரக்கோணம் மேடம்.
0: அரக்கோணத்துல இருந்து கலா பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: உத்தமன் அந்த படத்துல இருந்து பாட்டு வந்து படகு படகு ஆசை படகு அந்த பாட்டு சொல்லுங்க.
0: உத்தமன் திரைப்படத்துல இருந்தா? ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ நாம கேட்கலாம் உத்தமன் திரைப்படத்துக்காக. கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல். நன்றிங்கம்மா. நன்றி. எஸ்பி பால் சுப்பிரமணியம், பி சுசீலா பாடிய பாடல் இது. அந்த பாடலை கேட்போம் நீர்களே. அதற்கு முன்னாடி பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
2: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021

0: இல்லை எழுதின போதுதான் எனக்கு ரெண்டு சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கு.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காதே.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேர்களை இப்போ நாம கேட்கலாம் அந்த உத்தமன் திரைப்படத்திலிருந்து படகு படகு அந்த பாடல். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 1:44. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று தலைநகர் டெல்லி வந்துள்ள ரஷ்ய அதிபருடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதல், மேற்காசிய நிலவரம், வர்த்தக உறவுகள், எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடனும் பிரதமர் இன்று மாலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களின் மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இதனிடையே உலக நலனை முன்னிறுத்தி அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுடன் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்கும் இந்த 2 மாநாட்டையொட்டி தலைநகர் டெல்லி பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வளர்ந்து வரும் நாடுகளின் தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய சர்வதேச அமைப்பை உருவாக்குவதே பிரிக்ஸ் மாநாட்டின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். லண்டன் ஹூத்ரூ விமான நிலையத்தில் அங்கு வாழும் தமிழர்கள் முதலமைச்சரை அன்புடன் வரவேற்றனர். அங்கு நடைபெறும்

0: தொழிலதிபர்கள் பன்னாட்டு நிறுவன பிரதிநிதிகள் கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் காத்திருப்பு நேரத்தை 10 வினாடிகளாக குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நிற்காமலேயே கட்டணம் செலுத்தும் முறை தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆராய்ந்து வருவதாக கூறினார். சாலை போக்குவரத்தை மேம்படுத்தி வாகனங்களுக்கு இலகுவான பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய வன தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் காடுகள், வன உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதில் தங்கள் இன்னுயிர் ஈந்த வன காவலர்கள், வனச்சரகர்கள், வன சமூகத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயிர் தியாகம் புரிந்த வன அலுவலர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நாட்டின் பரவலாக காணப்படும் பல்லுயிர்களை அர்ப்பணிப்புடன் வன அதிகாரிகள் பாதுகாத்து வருவதாக கூறினார். நம் நாட்டின் இயற்கை வளத்தை சமூக விரோதிகளிடமிருந்தும் பேரிடர்களின் போதும் பாதுகாத்து தேசத்தின் வளத்தை வனத்துறையினர் முன்னெடுத்துச் செல்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 105வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பயின்ற பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவியர் அங்குள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியாரின் சிலைக்கும் ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கரும் பாரதியாரின் பாடல்களை பாடி கவி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், தேசப்பற்று, சமத்துவம், மகளிர் முன்னேற்றத்தை தமது கவிதைகள் மூலம் முன்னெடுத்துச் சென்ற பாரதியாரின் நினைவுகளை போற்ற அழைப்பு விடுத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் மகாகவி பாரதியார் சமூக நீதிக்கான பாதைக்கு வழிகாட்டியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா வயது மூப்பு காரணமாக மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமடைந்த அவர் 2021 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும், 2000 ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சாலமன் பாப்பையா சில தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வங்கி சேவைகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இணையவழி வங்கி சேவைகளும் ஏடிஎம் சேவைகளும் வழக்கம்போல் இயங்குகின்றன. சென்னை, கோவை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகளை களையும் வகையில் மின் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், விரைவில் மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு கோவிலிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருப்பணிகள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மதிப்பீடுகள் தயாரித்து பணிகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சுவாமிமலை முருகன் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையின் பணிகளை எளிமையாக நடத்திட மாதிரி பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம்

0: புதுச்சத்திரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பதிவு பணிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்.
1: பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் விரிவுபடுத்தப்படும், எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே விரிவுபடுத்தப்படும். அடுத்தடுத்த சேவைகள் எம்ஓடி அது மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் விரிவுபடுத்தப்படும். உங்களுக்கு அடுத்த வருட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து பேப்பர்லெஸ்ங்கிற முறையில் ஆயிரங்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நாங்கள் தொடங்க இருக்கிறோம்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு நிதி நெருக்கடியும் கடன் சுமையும் உள்ள நிலையில் 1200 கோடி ரூபாய் கடன் வாங்கி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது அவசியமற்றது என்று கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடைமலை குண்டு குமணன் தொழுசாலையில் சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாறையில் மனிதர்கள் கால்களை விரித்த நிலையில் இருப்பது போன்ற காட்சிகளும் வேட்டை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இவை பழங்கால மக்களின் வேட்டை அல்லது சடங்கு முறைகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் குகை போன்ற பழங்கால மனிதர்களின் வாழ்விடமும் இரும்பு உருக்கு பொருட்கள், சுடுமண் குழாய்கள், தேய்ப்பு கருவிகள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ளன. தேனி ராஜ்குமார்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜைகள் இன்று மாலை தொடங்குகின்றன. வரும் 17ஆம் தேதி வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று யாகசாலை பூஜைகள் 400க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் இந்த வேள்வியை நடத்துகிறார்கள். இன்று மாலை 4:35 மேல் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ச்சியாக வரும் 17ஆம் தேதி காலை வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. 16ஆம் தேதி பரிவார மூர்த்திகளுக்கான கும்பாபிஷேகம் தீபாராதனையும், 17ஆம் தேதி அன்று காலை 7:40 மேல் 8:10 மகா கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். காலிறுதியில் மால்விகா பான்சோத்தை 21-18, 15-21, 21-14 என்ற செட்களில் அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடெல்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேர்கள் இணைந்திருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 3 மணிக்கு வர்ணஜாலத்தில் திரைசை பாடல்களை கேட்கலாம் நேர்களே. 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி. 5 மணிக்கு பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 5:55 பூந்தென்றல் தொடர்ந்து ஒலிக்கும்.

மாலை 6 மணிக்கு திரையிசையில் மலர்ந்த இறையிசை பாடல்கள் பக்தி மாலையாக ஒலிக்க கேட்கலாம் நேர்களே. 6:30 மாநிலச் செய்திகள், 6:40 என் விருப்பம்.

ஆக திரைசே பாடல்கள் ஒலிவிழா வரும். இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம் தொடர்ந்து ஒலிக்கும், 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8 மணிக்கு இசையும் நானும் வயலின் இசைக்கலைஞர் மணி பாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், உடன் உரையாடுபவர் ஷாலினி. இரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே. இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு. பதினோரு மணிக்கு மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நேர்களே. நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக, இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு, என்னுடைய இனிமையான மதிய வணக்கம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். எப்பயுமே வழக்கமாக எங்கள் சில நிகழ்ச்சியில் ஒரு தீமில் நம்ம சாங்ஸ் கேட்போம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த இயற்கை சம்மந்தமாக, நேச்சர் சம்மந்தமாக, காடுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி இயற்கை சம்மந்தமாக நிறைய பாடல்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான பாடல்களை கேட்டு நம்ம ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னா, வணக்கம் சென்னை படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி இணைந்து பாடின பாடல். கார்கி வரிகளில் அனிருத் ரவிச்சந்தருடைய சில வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாசலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் வேதனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நினைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வனமகன் படத்திலிருந்து அபய் ஜோத்புர்கார் ஹரிணி இணைந்து பாடின பாடல் கார்கி வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

2:16 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடிய பாடல். வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிந்திருங்க.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ரெண்டு மணி 21 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மொழி படத்துல இருந்து பல்ராம் பாடின பாடல் வித்யாசாகர் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்ப நீங்க பழைய படங்கள்லாம் கூட பாக்கலாம், ஒரு நடுவில் கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்ப ஒரு சீன்

0: ஆரம்பிக்குதுங்க. ஒரு அம்மா சென்டிமெண்டா இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரில இருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரில வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

2:35 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து மனோ உன்னிகிருஷ்ணன் டாமினிக் சிரேஜோ இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு முடித்தோம். 2:35 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் செயல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மே மாதம் படத்திலிருந்து ஷோபா பாடின பாடல். வைரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டுடைந்துருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை

0: சாமுரை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் திப்பு இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேரம் 2:55. இனி தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஆஸ்பயர், புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
4: ஆஸ்பயர், புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் என்று அழைக்கப்படும் புத்தாக்க கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான திட்டமானது இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் கடந்த 2015 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொழில்நுட்ப மையங்களில் வலையமைப்பை அமைக்கவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், தொழில் முனைவோரை உருவாக்கவும், வேளாண் துறையில் புதுமைக்கான தொடக்கங்களை உருவாக்கவும், மையங்களை அமைக்கவும், எல்பிஐ என்று அழைக்கப்படும் வாழ்வாதார வணிக காப்பகங்கள் அல்லது டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் அமைக்க இந்த ஆஸ்பயர் திட்டமானது நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டம் புதிய வேலைகளை உருவாக்கி வேலையின்மையை குறைக்கவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், மாவட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சி அடையவும், தொழில்துறையில் புதுமைகளை ஊக்குவிக்கவும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. விவசாயம் என்பது நம் தேசத்தின் முதுகெலும்பு. இந்திய பொருளாதாரத்தின் மையமாக இருந்து நாட்டின் வாழ்வாதாரத்தில் சுமார் 58% பங்களிக்கிறது. இது மக்கள் தொகையில் பாதி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒருங்கிணைக்கிறது. நாட்டின் மக்கள் தொகை பெருக்கமானது உணவு தானியங்கள் மற்றும் பண்ணை விளை பொருட்களுக்கான தேவையினை அதிகரித்துள்ளது. ஆஸ்பயர் திட்டமானது வேளாண் துறையில் தொழில் முனைவு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சியாகும். தொழில் முனைவோர் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வணிகம் செய்வதற்கான அறிவு மற்றும் விழிப்புணர்வு இன்றியமையாதது. ஆஸ்பயர் திட்டம் மூலம் இந்திய ஸ்டார்ட் அப் அமைப்பில் விவசாயத் துறையில் தொழில் முனைவோருக்கு தேவையான அறிவு மற்றும் திறன் சார்ந்த பயிற்சி வழங்குவதே இதன் இலக்காகும். இது தொழிலில் புதுமையை மட்டுமல்ல, புதிய புதிய நிறுவனங்களை அமைப்பதை ஊக்குவிப்பதோடு விவசாயம் மற்றும் உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வணிகங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் திட்டத்தின் அம்சங்கள் கிராமப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இந்தியாவிற்கு இடையிலான வளர்ச்சி இடைவெளியை குறைக்கிறது. கிராமப்புற தொழில்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்த புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதை

0: ஆஸ்பயர் திட்டம் ஊக்குவிக்கிறது. கிராமப்புறங்களில் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நிலையான வணிக மாதிரிகளை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டம் வளங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்த அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. இந்த ஆஸ்பயர் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: தொழில் தொடங்க விரும்பும் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், விவசாயத் துறையில் கவனம் செலுத்தும் பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள், உதயம் MSME திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட MSMEக்கள், தொழில்நுட்பம், தொழில் முனைவு, கிராமப்புற மேம்பாடு மற்றும் வணிக மேலாண்மை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள மத்திய மற்றும் மாநில அரசு நிறுவனங்கள், அரசு துறைகள், அமைச்சகங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகளின் கீழ் உள்ள நிறுவனங்கள், குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழிலில் கவனம் செலுத்தும் காப்பகங்கள், தகுதியான தனியார் நிறுவனங்களால் நிறுவப்பட்ட புதிய இன்குபேட்டர் மையங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள https://aspire.msme.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள், இதுவரை ஆஸ்பயர் புதுமை கிராமப்புற தொழில் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
2: மூணு மணி ஒரு நிமிடம் நெருங்கிட்டு இருக்க வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் 2000s to 2020 இந்த காலகட்டங்களில் வந்த சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஹரிஷ் ராகவேந்தர் குரலில், பா விஜய் வரிகளில், அரவிந்த் சங்கருடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நின்றுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

உன்னை நினைத்து படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் குரலில் ரா ரவிசங்கர், வரிகள்ல சிற்பி. சில 3:13 கடந்து போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடின பாடல் பா விஜய், வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: கேட்டு முடிச்ச பாடல் தென்காசி பட்டணம் படத்திலிருந்து மயிலிறகு அப்படின்ற பாடல். மனோஸ் பண்ணல தான் இணைந்து பாடியிருந்திருக்காங்க. வாலி வரிகளை சுரேஷ் பீட்டரை. சில 3:25 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் சுந்தரா டிராவல்ஸ் படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் பாடின பாடல் ஸ்னேகன் வரிகளை பரணி சில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

ரன் படத்திலிருந்து பாடல் கேடு முடித்தோம். உதித் நாராயணன் சுஜாதா சேர்ந்து பாடின பாடல் வித்யாசாகர் இசையில் 3:35 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரோஜா கூட்டம் படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை பரத் வாஜ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்ட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

பிரியமானவரே படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சங்கர் மகாதேவன், ஹரிணி சேர்ந்து பாடியிருக்காங்க. கே செல்வபாரதி வரிகளை எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். 3:47 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் மௌனம் பேசியதே படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கார்த்திக் குரல்ல ஸ்நேகன் வரிகளை யுவன் சங்கர் ஆச்சே சேர்ல கேட்டுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
3: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கு,

0: அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். இவ்வளோ பார் வருதுனாக்க இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
1: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
2: மணி 54 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு பாடல், சூப்பரான பாடல், லேசா லேசா படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அனுராதா ஸ்ரீராம் குரல்ல, வாலிவரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில. மீண்டும் 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோடு இணையலாம். உங்களுக்காக அடுத்து சூப்பரான இசையோடு விளையாடல கலக்கல விளையாட நான் ரெடியா இருக்கேன், நீங்களும் ரெடியா இருங்க. இப்ப நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும், என்னுடைய இனிமையான அழகான உற்சாகமான மாலை வணக்கம். 4:01 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைய போறீங்க. ஸோ ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசி முடிக்கிறதுக்குள்ள கால் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் நம்ம இசையோட விளையாட போகிறோம், கலக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு படப்பேர் சொல்லுவேன், அந்த படத்தில் என்னென்ன பாட்டு இருக்குது அப்படின்றத கரெக்டாக லிஸ்ட் பண்ணும். யாரெல்லாம் வந்து கரெக்டாக அப்படியே யோசிச்சு டப்பு டப்புன்னு ஸ்பாட்டில் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்றத வந்து பொறுத்திருந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி, நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம்.

0: இப்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: பி எம் சரவணன், ரெடியா இருக்கீங்களா? என்ன என்னன்னு கேட்டீங்களா? படம் பேரு சொல்லுவேன், அதுல என்னென்ன பாட்டு இருக்கோ அதை நீங்க கரெக்டா சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஞாபகம் வருதோ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய சீட்டு முரட்டு காலை, பழைய படம். ஓகே, மூணு சொல்லிட்டீங்களா? அடுத்த ரெண்டு வேற ஒருத்தர் சொல்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நன்றி நன்றி, ரொம்ப அழகா
1: சொல்லிட்டீங்க.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா

0: கால் பண்ணியிருக்கீங்க.
1: ஓகே,
0: பேலன்ஸ் ரெண்டு பாட்டு நீங்க உங்களுக்கு தெரியுமா? அவர் மூணு பாட்டு சொல்லிட்டாரு, இந்த பூவிலும், பொதுவாக என் மனசு, தங்கம், மாமா மச்சான். அது இல்லாம இன்னொரு ரெண்டு பாட்டு இருக்கு இந்த படத்துல, முரட்டுக்காளி படத்துல.
1: முரட்டுக்காளையில வந்து அந்த அந்த இந்த பூவிலும் வாசம் வந்து
0: அது சொல்லிட்டாங்க.
1: அப்புறம் வந்து மாமா மச்சான் ஒரு பாட்டு,
0: என்ன பண்றது, அந்த பாட்டு. ஆமா, கிளைமேக்ஸ்ல பாட்டு வரும், அது என்ன பாட்டு? அதுதான் கேள்வியே. ஆனா வந்து அது அப்படி வரும் இப்படி வரும் சொல்லிடுறீங்க. ஓகே, சூப்பர், நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம். ஓகே, இன்னும் ரெண்டே ரெண்டு பாட்டு இருக்கு, அது யார் கரெக்டா கெஸ் பண்றீங்க, கெஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்திருந்து கேட்கலாம். அப்படின்றதுக்குள்ளே நம்ம பாட்டையை கேட்டு வந்துடுவோமே. ஸோ பாட்டு இல்லை, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓ, வந்துட்டு கட் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்து அவ்வளோ வேகமாக வந்திருக்காங்க போல். எனிவேஸ், பேலன்ஸ் வந்து ஒரு புது வண்ணங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, கோடானு கோடி கொண்ட அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இந்த பாட்டெல்லாம் வந்து முரட்டுக்காலை படத்தில் இடம் பிடித்த பாடல்கள். அதுலேருந்து ஒரு பாட்டை நான் வந்து உங்களுக்காக இப்போ ப்ளே பண்ண போகிறேன். நான் கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு அப்படின்னா, எந்த பூவிலும் வாசம் உண்டு அப்படின்ற ஒரு அழகான பாடல். எஸ் ஜானகி குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகள், இளையராஜா சில நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்கள். விவேத் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
1: வாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போது தான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம், அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் மேலும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நினைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம்.
3: யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன். இங்க ஏடி நிறுத்திறேன்.
3: ஓகே, நிறுத்திருங்க.
2: சொல்லுங்க. இப்போதான் வந்த நிகழ்ச்சிக்கு.
3: ஓகே, அதாவது ஒரு படம் பேர் சொல்லுவேன், அந்த படத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கு டக்குன்னு உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதோ நீங்க சொல்லலாம்.
2: சரி, சொல்லுங்க.
3: ஓகே,
2: கேளுங்க.
3: உங்களுக்கான படம் வந்து முறை மாமன். ஜெயராம் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த படம், ஜெயராம் குஷ்பு. இப்பதான் ஒரு படம் 80s கேட்டேன், இப்ப அடுத்து 90s வந்திருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்க.
2: வாய்ப்பு இல்ல சாமி.
3: ஓகேங்க. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? கொல்லுப்பட்டியில இருந்து கண்ணனா? ஜெயராம் குஷ்பு எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேங்க. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? அது முடிஞ்சிருச்சுங்களே, அடுத்த படம் வந்துட்டேன், இந்த படத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே, நன்றி. வணக்கம்.
4: பாட்டு
3: முடிஞ்சது.

0: இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: முறை மாமன் ஞாபகம் இருக்கு. இவர்
0: ஜெயராம், அதுக்கப்புறம் குஷ்பு
1: நடிச்சிருப்பாங்க. அது படம் பார்க்கல நானு, சும்மா இதுல
0: காமெடி சீன்ஸ் மட்டும் பார்த்தனால உங்களுக்கு வந்து பாட்டு தெரியல. ஓகே, பரவாயில்ல. இணைப்புல வந்ததுக்கு நன்றி
1: சார.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: அதே படம் தான். அது ஜெயராம் நடிச்சிருந்தது. ஆனா டக்குனு ஞாபகத்துக்கு வரலீங்க.
0: டக்குனு ஞாபகத்துக்கு வரலையா? ஓகேங்க, ஓகே ஓகே. நன்றி நன்றி. சூப்பருங்க, சூப்பர். நன்றி நன்றி. ஆஹா, தெரியலன்னு சொல்றதுக்காக இவ்வளோ அழகாக எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்றீங்க பாத்தீங்களா? அதாவது அந்த படத்துலேருந்து உங்களுக்கு எந்த பாட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, உங்களுக்காக இந்த படத்தை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் பாட்டை ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த படத்தில் ஒரு சூப்பரான பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நாலு மணி 15 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. இப்போ அதே முறைமாவன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, மனோரமா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் பழனி பாரதி, வரிகளில் வித்யாசாகர். சில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்காக இன்னொரு படத்தோட வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நாலு மணி 22 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாடத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு படம் தயார் நிலையில இருக்கு, நீங்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இணைப்புல அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம் சார், என்னோட பேர் மாலதி.
2: மாலதி செங்குன்றம்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே. உங்களுக்கான படம் வந்து தூள். முதல் பாடல் சொல்லிட்டீங்க.
3: அடுத்து
2: சொல்லிட்டீங்க, அது வந்து கொடுவா மிஸ். சூப்பர். ஒரு பாட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க, இன்னொரு பாட்டு வந்து க்ளூ கொடுத்துட்டீங்க, அது அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டுக்கலாம். நன்றி. அருமை அருமை. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கல்வி அமல் பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன கேட்டீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, வந்து வரல, இப்பதான் வரேன் ஃபர்ஸ்ட்.
2: ஓகே ஓகே, வாங்க வாங்க சொல்லுங்க.
4: ஃபர்ஸ்ட் பாட்டு ஓப்பனிங்ல ஆயோ ஆயோ ஆயோ புட்டி ஆயோ கொடுவா மிஸ் அருமா பாரு அந்த பாட்டு.
2: ஓகே.
4: ரெண்டாவது சோக்கி சோக்கி அந்த பாட்டு. மூணாவது பாத்தீங்கன்னா ஆசை ஆசை இப்பொழுது பேராசை அந்த பாட்டு. நாலாவது குண்டு குண்டு குண்டு பொண்ணே அண்ணா நானு இருக்கும். அஞ்சாவது பாத்தீங்கன்னா நம்ம பறவை முனியமா பாடி இருப்பாங்க, மதுர வீரந்தானு அவனை உசுப்பி விட்ட வீணு இனி விசில் பறக்கம் தானே அந்த பாட்டு.
2: இன்னும் ஒண்ணு
4: ஆல்ரெடி அஞ்சு பாட்டு தான் போல இருக்கு.
2: இல்ல இன்னொரு பாட்டு இருக்கு, பட் அஞ்சு பாட்டு சொல்லிட்டு

0: ரொம்ப சூப்பர் அட்டகாசமா சொல்லிட்டீங்க. இன்னொரு பாட்டு இன்னொரு நேர்கிட்ட கேட்போம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம். யாரும் இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் தைக்கால் மேரி அன்பழகன் பேசுறேன்.
0: மேரி அன்பழகன்.
2: ஆமா சார்.
0: ஓகே, முன்னாடி வந்த நேயர் வந்து சொல்லிட்டாங்க ஆறு பாட்டு இருக்கு அதுல மொத்தம். இந்த படம் கேட்டீங்களா? அதுல வந்து ஒரு ஆறு பாட்டு, அதுல அஞ்சு பாட்டு சொல்லிட்டாரு. சிங்கம் போல, கொடுவா மீச, ஆசை ஆசை, குண்டு குண்டு குண்டு பண்ணியாது, இந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இது இல்லாம இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்கு, அது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐயோ, அது நீங்க சாமி படத்துக்கு போயிட்டீங்க. படம் மாறி அந்த பக்கம் போயிட்டீங்க. பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி.
0: இத்தனுண்டு முத்தத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை மட்டும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அந்த படத்துலேருந்து சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் விளையாட போகிறோம். இப்போ அந்த படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, தூள்ல இருந்து குண்டு குண்டு குண்டு பெண்ணு அப்படின்ற பாடல் கேக்கு. சுனித் சௌஹான் சேர்ந்து பண்ண பாடல், அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
3: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பாருங்க, ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா, இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
2: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
4: நாலு மணி 32 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்க பேர்?
5: செந்தில் கண்ணன், பேரளம்.
4: பேரளம்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: ஆமா சார்.
4: ஓகே, உங்களுக்கான படம் வந்து மரியான்.
5: மரியான்,
4: ஆமா.
5: கொஞ்ச நேரம் இருந்தாலும் என்ன?
4: ஆஹா, சூப்பர்.
6: மரியான்
4: படத்துல இருந்து
6: கேட்டிருக்கேன்.
4: இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டாரு ஒருத்தர். முயற்சி பண்ணது, நன்றி, வணக்கம். பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ்
7: ஒரு பாட்டு சொல்லிட்டாங்க, இன்னொரு பாட்டு வந்து ஓ இல்ல ஓ என்ன என்ன படைச்சவன் கூட ஓ
4: சுனப்பரியா.
7: சுனப்பரியா, சுனப்பரியா, அதான்.
4: சூப்பர், சூப்பர்.
7: அப்புறமா அப்புறமா வந்து
4: இதுல இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் சாங் தான்.
7: நெஞ்சே ஏழு.

0: சூப்பருங்க, சூப்பர். வந்து ரெண்டு
1: பாட்டு
0: சூப்பர். பரவாயில்ல பரவாயில்ல, இவ்வளவு பாட்டு சொல்லிட்டீங்களே, அருமை அருமை, நன்றி. வணக்கம்.
2: இன்னும்
0: கொஞ்ச நேரம் இருந்தாக்கா என்ன சோனா பிரியா, இந்த பாட்டுலாம் கேட்டதில்ல நீங்க?
2: இல்ல சார், நான் தியேட்டர் பக்கம் போய் 40 வருஷம் ஆகுது சார்.
0: ஓகேங்க, ஓகே, பரவாயில்ல, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி,
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயஸ்ரீ.
3: நேற்று அவள் இருந்தால் அவளோடு நானும் இருந்தேன்.
0: ஓகே,
3: அந்த பாட்டு.
0: அடுத்து இன்னொரு பாட்டு இருக்கு.
3: இன்னும்
0: கொஞ்ச நேரம் இருந்தாக்க என்ன, நேற்று அவள் இருந்தால், சோனா பெரியா, எங்க போன ராசா, ஐ லவ் மை ஆப்பிரிக்கான ஒரு பாட்டு இருக்கு, கடல் ராசானா அப்படின்னு பாட்டு. இவ்வளவு பாட்டு, கிட்டத்தட்ட 7 பாடல்கள் இந்த படத்துல இருந்து, ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள், அப்படியே நம்ம கேட்டு ரசிக்கிற மாதிரியான பாடல்கள். இப்போ நிகழ்ச்சியில அதுல இருந்து ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, விஜய் பிரகாஷ், வேதா மோகன் பாடியிருக்காங்க. கபிலன் வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 4:43 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில அடுத்து இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: நான் ரதி பாலாஜி.
0: ரதி பாலாஜியா? எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: மடுமாநகர்.
0: மறைமலை நகர்ல இருந்து. ரெடியா இருக்கீங்களா?
1: மடுமாநகர்.
0: மடுமாநகர்ல இருந்து. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான படம் சின்ன வீடு.
1: என்ன
0: மனம்?
1: தெரிஞ்சிருக்கு.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொல்றீங்க, நன்றி, வணக்கம். ஓகே, இப்போதைக்கு அவங்க வந்து சிட்டுக்குருவி அப்படின்ற பாட்டையும் வெள்ளமனம் உள்ள மச்சம் அப்படின்ற ரெண்டு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. நேர்கள் கேட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சியோர் வேலை கடக்கலாக விளையாண்டுட்டு இருக்கோம். படம் பேர் சொல்லுவேன், இந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி உங்களுடைய டாஸ்க்கு. இப்போ சின்ன வீடு படம் சொல்லியிருக்கேன், ரெண்டு பாட்டு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். வெள்ளமானோம் அப்படின்ற பாட்டும் சிட்டுக்குருவி அப்படின்ற பாட்டையும் வந்து முன்னாடி வந்து நீர் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க பாடல் அடுத்த வரக்கூடிய நேர்கள் சூப்பராக கெஸ் பண்ணணும்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஓகே, இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். அடியே பயங்கர எனர்ஜியா வந்திருக்கீங்களே.
2: ஆமா ஆமா, வெற்றி பெறணும் தான். மீண்டும் ஞானி சரவணன், நன்றி.
0: ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். சின்ன வீடு படத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, இன்னும் ரெண்டு பாட்டு தான் இருக்கு, அது வேற யாரெல்லாம் கெஸ் பண்றாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: வியாசார் பாடியில இருந்து போஜராஜன் பேசுறேன்.
0: போஜராஜன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பேலன்ஸ் இருக்கா பாட்டு
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. பழைய படம் தான் சொல்லுங்க ஐயா.
0: ஐயா இதுவே பழைய படம் தாங்க ஐயா.
3: எம்ஜிஆர் படம் தான் சொல்லுங்க.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி, நன்றி. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாடல்களை என்னென்ன இருக்குன்னு நானே சொல்லிடுறேன். அட மச்சம் உள்ள பாட்டு சொல்லிட்டாங்க, சிட்டுக்குருவி சொல்லியாச்சு, வெள்ளமணம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஜாமமாகி போச்சு, வா வா சாமி அப்படின்ற பாடல்கள்லாம் இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பாடல். அந்த மாதிரி இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா, டிவி கோபாலகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாடல், முத்துலிங்கம் வரிகள், இளையராஜா இசையில் வந்துட்டு இருக்கு. கிடைஞ்சாய் பண்ணுங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
4: நாதிரா கைய வச்சா உள்ளே துள்ளும் நினைக்கிற சுகம் நாதிரா.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 52 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா நேயர்கள் கிட்ட பேசலாம். உங்களுக்காக லாஸ்ட் ஒரு படம் ரெடியா இருக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? நீடாமங்கலத்திலிருந்து. ஓகே, உங்களுக்கான படம் வந்து 90s வந்தது தான். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னு படம். கார்த்திக் ரோஜா
2: நடிச்சிருக்கும். நீ சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும். யாபகங்கள் மலையாகும், யாபகங்கள் குடையாகும், யாபகங்கள் தீவூட்டும், யாபகங்கள் நீரூட்டும். ஏதோ ஒரு பாட்டு.
1: சூப்பருங்க, சூப்பர். ரொம்ப அழகா அப்படியே ரசிச்சு பாடுறீங்க.
2: சந்தோதயம்.
1: ஓகே, அடுத்து
2: அப்படி நிறைய பாட்டு இருக்கு.
1: ரொம்ப அழகா பாடுறீங்க.
2: மல்லிகை பூவே பார்த்தாயா, உன்பாலை
1: பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொல்றீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க வீரதுரை.
3: சொல்லுங்க.
1: நன்றி நன்றி நன்றி. எஸ் சூப்பரா வந்த படத்துல இருக்க 7 பாட்டையும் ரெண்டு பேரும் அப்படியே பிரிச்சு போட்டு ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப அழகாவே பாடிட்டு போயிட்டாரு. சோ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்ற அந்த படத்துல இருந்து தான் பாடல் கேட்டிருந்தேன். சோ பாடல்கள் எல்லாமே அட்டகாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு பாடியும் காட்டி கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னி கிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடின பாடல், ரவிசங்கர் வரிகளை எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் நிறைவு பாடலாக வந்துட்டே இருக்கு. ஐயோ லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல, அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக லைன் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இந்த இனிமையான மாலை பொழுதின் காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. பூந்தென்றல் நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் தெரியும். புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு தலைப்பு குறித்து நாம் பேசுவோம். அந்த தலைப்பு குறித்து நீங்களும் பேசணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். 044-2952-0853 மற்றும் ஒரு எண் 044-2838-3871. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். அப்படி இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, மரம் இயற்கை தந்த வரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மரம் என்பது நமக்கு, அதாவது இந்த உலகத்தில் மரம் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இந்த மரத்தை பற்றிய நிறைய கதைகள்லாம் இருக்கும், சின்ன வயசு கதைகள், பிடித்த மரம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இடையிடையே ரொம்ப அழகான பாடல்களை கேட்டுக்கொண்டே விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. வேலூர், கும்பகோணம், திருப்பத்தூர் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நேர்கள் எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தொடங்குகிறோம். சிந்து நதிப்பூ அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல், கேஜே யேசுதாஸ் மற்றும் ஆஷா லதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதிய பாடல் சௌந்தர்யன் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: சிந்து நதிப்பூ திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்டோம். நேர்களை நாம் பேசி கொண்டிருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா, பூந்தென்றல்ல மரம் இயற்கை தந்த வரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேர்கள்கிட்ட மரம் அப்படிங்கிறது, வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை என்றுமே உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அழகான பாட்டு. அந்த மாதிரி மரம் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையான சூழல் மட்டும் இல்லை, நிறைய நல்ல தன்மைகளை எல்லாம் அவர் அது கொடுக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய கிராமப்புறங்களில் பார்த்தா அதிகமான மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் ஏதாவது நமக்கு சிறுவயது நினைவுகள், கதைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம நேயர்கள்கிட்ட கலந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுகிறேங்கம்மா.
0: மாயக்கண்ணன் ஐயா, காலையிலேருந்து இப்போ தான் வரீங்களா?

0: ஆமாங்கம்மா, நான் ரெண்டு நாள் ஆச்சுங்கம்மா.
1: ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மரம் பத்தின நினைவுகள் ஏதாவது?
0: ஆமா, மரம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கெட்ட காற்றை உள்வாங்கி கொண்டு நல்ல ஆக்சிஜனை நமக்கு தரக்கூடியது. நான் ஒரு வேப்ப மரம் வளர்த்தேன், அந்த மரம் வந்து நான்கு வழிச்சாலை காரணமாக வெட்டப்பட்டது. அப்ப என் மனம் பாதிக்கப்பட்டு நான் ஒரு கவிதை எழுதினேன். வேம்பனே என் நெடுநாள் நண்பனே, வெயிலில் தோய்ந்து மலையில் நனைந்தவனே, வெயிலால் உன்னை அண்டி வந்தவர்க்கு நிழல் தந்தவனே, பெரியம்மை தாக்கியவர்க்கு பெரிதும் உதவியவனே, நான் தனிமையில் இருக்கையில் நீ நிழல் தந்த தோகை மயில், சாலை ஓரம் நீ நிற்கையில் அதிகாலையில் உன்னை பார்க்கையில் அடடா என்ன அழகு, குமரி ஒருத்தி கூந்தல் விரித்து நிற்கிறாள், மாயக்கண்ணன் எப்பொழுது வருவான் என்று பார்க்கிறாள், காக்கா குருவி பறவைகளுக்கு இரவில் தூங்க மடித்தந்தாய், இன்று அவர்கள் வெளியே சென்றதும் மடிந்தாய், இன்றும் நீ இருப்பாய் என்று எண்ணினேன், இன்றே நீ இறப்பாய் என்று எண்ணவில்லை, பச்சை தலை உன்னிலை, இன்று நீ இல்லை அதற்கு காரணம் நான் இல்லை, உன் இறப்பை தீர்மானித்தது இறைவன் இல்லை, ஏனென்றால் இறைவன் இல்லை. அப்படின்னு முடிச்சம்மா.
1: சாம பயங்கரமா இருக்கு கவிதை, இன்னும் நிறைய கேட்கணும் போல இருக்கு. இருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். முதல் நேரா வந்து ரொம்ப அழகா பேசினீங்க, நன்றி. நன்றி
0: நன்றிமா. நன்றி,
1: ரொம்ப அருமையா பேசினார் அந்த நேயர். அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருக்கோளை வட்டம் குடி ராஜேந்திரன்.
1: திருக்கோளையில இருந்து ராஜேந்திரன் ஐயா, சொல்லுங்க.
2: தலைப்பு சொல்லுங்க கொஞ்சம்.
1: மரம் இயற்கை தந்த வரம்.
2: மரம் நம்மளுடைய உயிர் நாடி மாதிரி, மகிழ்நீர் உயிர் நீருங்கிற மேற்க மழைக்கு வந்து உயிர் நாடி மரம்.
1: மரம்னா ஏதாவது கதைகள் எங்க உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் ஏதாவது அந்த மாதிரி வருதுங்களா?
2: மரம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து ஒரு நண்பர்கள் போயிட்டு இருக்கக்குள்ள நண்பர்களும் நடு காட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு தண்ணி தாகம் ஏற்படுது. தண்ணி தாகம் ஏற்படக்குள்ள அங்க அந்த பகுதி பாத்தீங்கன்னா யானைகள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த யானைகளுக்கு வந்து தண்ணி எங்க இருக்குங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு இயற்கையினுடைய படைப்புகள்ல வந்து அது ஒரு அதிசய திறவை. அந்த யானை யானை எங்க இருக்கோ அந்த யானை வந்து அந்த மரத்தை இடுக்குல போய் நோண்டுது, தண்ணி வருது. தண்ணி வந்தோம்னா அந்த தண்ணியை வந்து நண்பர்கள் குடிக்கிறாங்க. குடிச்ச பிறகு அவங்களுக்கு வருது, ஆகா மரம் வந்து எவ்வளவு ஒரு உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த மரத்துக்கு அடியில அந்த என்ன மரம்னு கேட்டீங்கன்னா பனைமரம்.
1: பனைமரம்.
2: ஆமா, பனைமரம் வந்து என்னைக்குமே நீரை தேக்கி வைக்கக்கூடியது, நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடியது அது. அந்த மரத்துக்கடி வந்து தண்ணி எடுத்த பிறகு அன்று அவங்க உணர்றாங்க, எப்ப எங்கிருந்தாலும் நம்ம ஒரு பனைமரத்தை வைக்கணும். அதனாலதான் நமக்கு முன்னோர்கள் இன்றைக்கு நமக்கு அரசுகளாக இருந்தது, நம்மளும் சரி, பனைமரத்தை நடுனுங்கிறது எதுக்கு? நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய மரம். மரம்னா அந்த நண்பர்கள் அன்று உறுதிமொழியா எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, அந்த மூன்றாம் வகுப்புல சொல்லிக் கொடுத்தது.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றிமா.
1: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டேபுரம் சிவா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எட்டேபுரம் சிவாயா, காலையில இருந்து எத்தனை தடவை பேசுனீங்க?
3: நான் வரவே மாட்டேம்மா. ஒரு நாளைக்கு வச்சேன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரேன். நேற்று வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கேன்.
1: நேற்று வரல, இன்னைக்கு
3: தான். நீங்க நான் ஒரு நிறைய பேர் வரமாட்டோம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா மத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா?
3: கண்டிப்பாமா, இது நாங்க எதிர்பார்க்கறோம்மா. எவ்வளவு பேர் பாக்குறோம், கண்டிப்பா வரணும்.
1: ஆமா, நீங்க அனுபவித்த அதே மகிழ்ச்சியை வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா?
3: நம்ம ஆசைப்படுறதும் மத்த ஆசைப்படுவாங்க, அதை புரிஞ்சுக்கணும். நாங்க தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம்.
1: சரிங்க சரிங்க,
3: நாங்க தான் சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு. ஆமா
1: சரி, மகிழ்ச்சி சொல்லுங்க. மரம் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு நினைவு வருதா?
3: அதாவது சின்ன வயசுல மரம் வைக்கும் வரைக்கும் ஆசைப்படுவேன். எவ்வளவு மரம் வளர்த்தேன், இப்பவும் சரி. நான் மரம் வைக்க வேப்ப மரம் வச்சிருக்கேன், கொய்யா மரம், இதெல்லாம் தேனா வந்து பாப்பேன். அதுக்கு அது என்ன பத்திரம் பேசுற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, இப்போ அந்த சொல்றமே எல்லாமே மழையில மரம் இருந்தா மழை வரும், அதுதான் உண்மை.
1: ஆமா ஆமா ஆமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி.
3: வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க ஐயா, சொல்லுங்க. காலையில இருந்து நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா?
4: இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல
1: ஆயிடுச்சு. மகிழ்ச்சி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
4: ஆமா ஆமா, மரம் நடுவோம் மழை பெறுவோம். மழை இல்லைன்னா நமக்கு நிழல் தராது. சரிங்க மேடம், எனக்கு அடுத்து ஜாஸ்தியா ஒண்ணு பேச தெரியல, இருந்தாலும் வாய்ப்புக்கு நன்றி மேம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி. ரொம்ப அழகா வந்து மரத்தினுடைய தேவை என்ன, எந்த மாதிரியான மரங்கள்லாம் நடலாம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் நிறைய சின்ன வயது அனுபவங்கள்லாம் இருக்குது. மரம் அப்படின்னாலே

0: ஒரு சில நினைவுகள் வரும். நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம ஈடு இருக்கக்கூடிய வயசு, நம்ம அண்ணன் அக்கா இவங்களோடலாம் சேர்ந்து இந்த கிராமப்புறங்களில் ஊருக்கு போனோம் அப்படின்னாலே நிறைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். அப்போ வந்து இந்த வேப்பம் பழம் எடுக்கிறதுக்காக, புளியம்பழம் எடுக்கிறதுக்காக நண்பர்களோடு சேர்ந்து போன அனுபவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் வந்தால் அந்த அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நீங்களே பகிர்ந்து கொண்டு பேசலாம். நேரம் 5:15. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: கிழக்கு சீமையிலே என்கிற திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக ஒரு பாடல் வருது. மனோ மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். கேட்போம், ரசிப்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 5:21:50. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேர்களே, என்றைக்கும் புதுமை படைக்கக்கூடிய நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் என்கிற ஒரு அடிப்படை தன்மையோடு, எல்லோரும் மகிழட்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு, நல்லெண்ணத்தோடு இந்த வாய்ப்பினை நாம் பிறருக்கு வழங்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து புதிய நேயர்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கிறோம். புதிய நேயர்கள் 0449 2952 5853 மற்றும் ஒரு எண் 0442 8383 8711 இந்த இரண்டு எண்களுக்கும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? மரம் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது?
3: அதாவது உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆன தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான்,
2: பயங்கரமா இருக்கு கவிதை. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான்.
3: ஆமா, அதாவது மேடம், மரத்தை வெட்டினான், வெட்டிய களைப்பார நிழலை தேடினான் மனிதன்.
2: ஆமா, நம்ம வந்து அந்த பாதுகாக்கிறதுக்கு மறந்துட்டோம், அதை பத்தின ஒரு எண்ணமே இல்லாம இருக்கிறோம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க கவிதையா.
3: நன்றி, நன்றி, நன்றி மேடம்.
2: அஜீம் ஐயா ரொம்ப அழகா கவிதை சொன்னாரு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாங்க பூதலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஜெயபால்.
2: ஜெயபால் சார் சொல்லுங்க.
4: ஹலோ மேடம், பூதலூர்ல இருந்து ஜெயபால் பேசுறேன் மேடம்.
2: ஜெயபால் சார், மகிழ்ச்சி, சொல்லுங்க மரம் பத்தி சொல்லுங்க.
4: ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ண உடனே லைன் கிடைச்சு ரொம்ப
2: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, புதிய நேயர் நீங்க, நாங்களும் உங்களை வரவேற்கிறோம். விவித் பாரதிய தொடர்ந்து கேளுங்க, சரிங்களா?
4: ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் மேடம். இதுக்காகவே நான் வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கி நானாவே எஃப்எம் ரேடியோ செட் பண்ணி எங்க வீட்டு மொட்டை மாடியில வச்சு கேட்டுட்டு இருக்கேன் மேடம். நாங்க

0: நம்மளை வந்து தெளிவாகவே அடிச்சது மேடம். இங்க
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க சொல்லுங்க, மரம் பத்தி ஏதாவது சொல்லுங்க.
0: மரம் வந்து மரம் நாங்க வளர்த்ததை விட மரங்கள்ல வேலை
1: செஞ்சதுதான்
0: மரங்களுடைய பழகிய நாட்கள் தான் அதிகம் மேடம். அது உயிரோட இருந்ததும் சரி, அந்த மரங்களை வெட்டி அதற்கப்புறம் வந்து அதுல நம்மளுக்கு தேவையான மரப்பாவைகள், வீட்டு உபயோக பொருட்கள், நிலை, ஜன்னல், கதவு எது சேரனாலும் மரங்களுடைய வாழ்ந்ததுனால அந்த மரத்தோட தூள் வாசனை எப்பவும் எங்களுடைய நாடி நரம்பு நாசியில இருந்துட்டே இருக்கும் மேம்.
1: இருந்துட்டே இருக்கு. மகிழ்ச்சி கேக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
1: நன்றி. புதிய நேயராக வந்திருந்தாரு ஜெயபால். அவர் இந்த மாதிரி புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களும் சில அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறோம். பழைய நேயர்களை ஒதுக்கலை, பழைய நேயர்களும் வேணும், புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் இதை வந்து வலியுறுத்துகிறோம். புதிய நேயர்கள் 044-429-5202, 044-289-3871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: தம்பி திரைப்படத்திலிருந்து அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் நா முத்துக்குமார் எழுதியது. வித்யாசாகர் இசையில் வருகிறது. நேரம் 5:26. 25 நொடியில்

0: நேரம் 5:30.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பூந்தின்றல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் பள்ளத்திருப்பா நாகராஜன்
1: பேசுறேன். என்ன மாவட்டங்க?
2: நாகப்பட்டினம் மாவட்டம்.
1: நாகப்பட்டினத்துல இருந்து. ஐயா, உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
2: என் பேர் நாகராஜன்.
1: நாகராஜன், நீங்க முதன்முறையா பேசுறீங்களா?
2: இல்ல, முதல் முறையே பேசல. இப்ப இடையில இப்பதான் நான் ஒரு புது வரவு தான் இடையில இதுல வர்றேன். ஆனா உங்களுடைய சட்ட விதிமுறைக்கு உட்பட்டுதான் வந்துருக்கேன்.
1: சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு வரீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க நன்றி.
2: நல்ல ஆரோக்கியமான ஒரு இது. ஏன்னா இவ்வளவு காலமா அந்த பகுதி நேயர்கள் அவ்வளவு பேர் பேசிருப்பாங்க. இப்பதான் நாங்களே வர்றோம். இருந்தாலும் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. நிலையத்தாருக்கும் உங்களுக்கும் நிலையக்குனருக்கும்
1: மகிழ்ச்சி நன்றி. சொல்லுங்க, மரம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைவுக்கு வருது உங்களுக்கு?
2: மரம் இயற்கை தந்த வரம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமா,
2: அது இன்னும் கூடுதலா சொல்ல போனோம்னா இயற்கை என்னை நமக்கு அளித்த அருள் கொடையும் கூட. மரம் வந்து நீங்க சிறு வயதுல உள்ள ஞாபகம் ஒண்ணு கேட்டீங்க நிகழ்ச்சி தொடக்கத்துல. எங்க ஊர்ல அரச மரம் ஒண்ணு இருந்தது. எங்க ஊர்ல பெரிய குளம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு அருகாமையில ஒரு அரச மரம். அதுதான் நாங்க சின்ன பிள்ளைகள்லாம் அங்கதான் விளையாடுவோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இருந்தது. இப்ப எனக்கு வயது இப்ப 50வது. அது இந்த சமீபத்துல கஜா புயல்லதான் அந்த மரம் விழுந்துச்சு. கஜா புயல்ல ஆனா அதுல நடக்கும் பாருங்க, பறவைகளுடைய பட்டிமன்றம் அதோட அற்புதமா இருக்குங்க. அப்படியே ஆசையா இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அது மரத்துங்கெல்லாம் போய் நின்றுடுவோம், அங்கேயேதான் குளிப்போம். அது பக்கத்திலே குளம். அந்த மரத்தை என்னால மறக்கவே முடியல,
1: மறக்க முடியல. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல.
2: ஆமா, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அதுல அந்த பறவைகளுடைய அந்த பட்டிமன்றம் நடக்கும் பாருங்க.
1: மகிழ்ச்சி, நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த நினைவலைகள்லாம் நானும் பாக்குறேன் அந்த காட்சியை. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. நன்றி நன்றி.
2: நன்றிமா.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பட்டுக்கோட்டையில இருந்து ஹாலிதா பேசுறேன் மேம்.
1: பட்டுக்கோட்டையில இருந்து ஹாலிதாவா?
3: ஆமா மேம், நானும் புது வரவுதான். மூணு நாளா பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட லக் லைன் கிடைச்சிருது. மூணு நாளாவும்
1: கிடைச்சிருதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாரம் வந்து ஓய்வு எடுக்கிறீங்க, சரிங்களா?
3: சரிங்க மேடம், சரி.
1: மகிழ்ச்சி. ஆனா நீங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்தோட பண்ணும் போது நினைக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு.
3: எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து எஃப்எம்னா எனக்கு உயிர். அதனால வந்து நான் எவ்வளவுதான் டிவி சேனல் இருந்தாலும் நான் டிவி பார்க்க மாட்டேன், எஃப்எம் தான் பாத்திட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அது. எப்பவுமே சரி, எனக்கு மனசு வேதனையா இருந்தா ஒரு ஆறுதல் அளிக்கிறது வந்து எஃப்எம் தான்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுக்கு மரம் அப்படின்னு என்ன நினைவுக்கு வருது?
3: மரம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் வந்து கிராமம். எப்படின்னா, இந்த கூட்டு வண்டி இருப்பாருங்க, மாட்டு வண்டி. அதுல நாங்க போகும்போது ரெண்டு சைடும் தென்னை மரமா இருக்கும். தென்னை மரமா இருக்கும்போது சுத்திலே வர

0: காடு, இந்த சைடு ட்ரெயின் போற ரோடு, சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, அவ்வளவு ரம்யமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு மரத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாம் வெறும் பில்டிங் பில்டிங்கா கட்டிட்டாங்க. பாக்கும்போது அந்த நினைவுகள் எனக்கு வந்து அப்படியே மறக்க முடியல. அந்த சோலையா, இந்த பாட்டுல கூட வானம் உயர்ந்த சோலையிலேன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி ரெண்டு பக்கம் தென்னை மரம், நடுவுல ரோடு, நம்ம இந்த கூட்டு வழியில போகும்போது எவ்வளவு அழகா இருக்குங்கிறீங்க, சூப்பரா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, மரம் வந்து வீட்டுக்கு நம்ம வளர்க்கறது என்ன, நம்ம வச்சா பிள்ளைங்க கூட நமக்கு சாப்பாடு போடாது, ஆனா அந்த தென்னை மரம் நமக்கு சாப்பாடு போடும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி வேப்ப மரமும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நோயை தீர்க்கக்கூடிய மரம் அது. அதனால அந்த காத்து, இயற்கை காத்து தான் எல்லாரும் வாங்கணுங்கிறாங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை காத்தே மறந்துட்டாங்க.
1: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா, ஹலிதம்மா, மகிழ்ச்சி. நம்ம மறுபடியும் வேற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிமா, நன்றி.
0: சரிங்க மேடம், வாச்சே மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ், தேங்க்ஸ்.
1: வணக்கம்.
2: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர் பேசணுமா? முந்தனத்து பேசணுமா?
1: முன்னாடியே சொல்லிடுறீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சொல்லுங்க.
2: நீங்க கண்டுபிடிச்சீங்க, ஏமாத்த முடியாது.
1: சொல்லுங்க, சொல்லுங்க, மரம் பத்தி சொல்லுங்க.
2: ஆமா, மாலை வணக்கம். எங்க ஊர்ல வந்து கிராமம் தான், தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து ஃபுல்ல மரங்களா இருக்கும். நாங்க சின்ன வயசுல மரத்தின் அந்த பறவைகள்லாம் இருக்குது இல்லைங்க, இதெல்லாம் பார்த்து வந்து நாங்க வந்துடுறாங்க. அதை பார்த்து வந்து கவிதையா இப்ப எழுதுவோம். நான் வந்து நான் ஒரு கல்லூரி படிக்கும் போது, இலை உண்டு, கிளை உண்டு, காய் உண்டு, பழம் உண்டு, பூ உண்டு, பூவிலே வண்டு உண்டு, நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, பசியை போக்குது, நிழல் தருது, பறவைகளுக்கு வந்து இடமாக இருக்கிறது, வீடு கட்டு நமக்கு ஸ்தலம் தருகிறது. அதுவும் எங்க ஊர்ல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, எல்லையம்மன் கோயில், அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். நாங்க சாயங்காலம் போனோம் வச்சுங்களேன், ஆலமரத்தின் விழுதிகளிலே அப்படியே நாங்க வந்து அந்த பொழுதிய விழுதுகளில், ஆலமரத்து விழுதுகளில் எங்கள் பொழுதுகளை போக்குவோம் சொல்லிட்டு அது ஆடியுமே இருப்போம் நாங்க வந்து. அது அது கடைசியில சொல்லும் போது, மரம் நமக்கு வந்து நண்பன் தான். நாங்க ஆசிரியரா இருந்தால பாடம் எடுத்தோம் பசங்களுக்கு வந்து. இங்கே சொல்லும் போது நான் தமிழாக சொல்லிடுறேன், நான் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் இன்டர்டிபெண்டன்ட், ஒன் டிபெண்ட் ஆன் அனதர் சொல்லுவோம். மரம் விலங்குகள் வந்து மன தாவரங்களை சார்ந்திருக்கிறது, தாவரங்கள் விதைகளை இவங்களை சார்ந்திருக்கிறது. நம்ம வந்து கொடுக்கறதுலாம் கார்பன் டை ஆக்சைடு, அது ஒளிச்சேர்க்கை பயன்படுது, அது கொடுக்குற ஆக்சிஜன் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுது. இவ்வளவு இருக்கும் மரம், அந்த மரத்துகள் வந்து எவ்வளவு ஒன்னு ரெண்டு இல்ல வந்து மழை வருது, காற்று வருது, நிழல் கொடுக்குறது, எல்லாமே தான் நமக்கு வந்து மரங்கள் வந்து நமக்கு கரம் போலமா வாய்ப்பு போல.
1: நன்றி, நன்றி, மகிழ்ச்சியா, நன்றி. நேர்கள் ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நினைவுகளை பகிர்றாங்க, சில பேர் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்போம்.

0: தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். மனு மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 5:43, 45 நொடி. பூந்தெண்டல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்கள்லாம் முகநூல்லையும் வந்து நிறைய பேர் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நாகராஜன், அனுஷ்கா, ஜெயகிருஷ்ணன், மருதூர் இந்த இடத்துலேருந்து அவங்களும் மெசேஜ் போட்டிருக்காங்க. மரம் மரம்தான் இயற்கையின் மாபெரும் மரன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மரத்தை மறந்தான் மனிதன்னும் பதிவு போட்டிருக்காங்க. பிரபாகரன், பிரியதர்ஷன் இவங்களும் வந்து மதுரையிலேருந்து மாயக்கண்ணன் வந்து ரொம்ப அருமையாக கவிதை சொன்னார் அப்படின்ட்டு அவங்க வந்து அவரை வந்து பாராட்டி போட்டிருக்காங்க. சிகேஎன் வேப்பேரிலேருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. மீரா வெங்கட்ராமன், மரங்கள் வந்து செடிகள் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க போட்டிருக்காங்க. தண்ணீர் வேணுமான்னு கேட்டு கேட்டு மரங்களுக்கு வந்து தண்ணீர் ஊற்றுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரம்பூர்லேருந்து கமலா, சண்முகம், ஜீவானந்தம் இவங்களும் வந்து மரங்கள் வேர்கள் மண்ணில், கைகள் வானத்தில், நிழல் தரும் தெய்வங்கள் மரங்கள், மூச்சை தந்து வாழ்வை காக்கும் மௌன தியாகிகள் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு கவிதையை போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள்.

0: Everything I just spoke about can be implemented at home. You also need to know that each member of the family is unique in their own way. You need to teach and guide each other, no matter your age. You get to learn new things from people every day. And especially if you have children at home, it's important to instill a sense of gratitude and community awareness in children. You need to teach children gratitude and foster empathy towards others. Here are some tips on how you can cultivate gratitude and community awareness in your kids from a young age. Parents can model gratitude by expressing appreciation for the little things in life and demonstrating kindness and compassion towards others. Engaging children in acts of kindness such as volunteering in the community or helping those in need instills a sense of empathy and social responsibility. Additionally, encourage your children to reflect on their blessings and write thank you notes that can reinforce gratitude as a habit. You are tuned into Spice, the Voice of Hope with me, Chetan. We've been talking about fostering a positive and supportive family. And this all starts with you. You should be the one to come up with plans to make your family life better. Have a conversation. That's a start, right? Building a positive and supportive family environment is a journey that requires effort. It requires patience and commitment from you and from every family member. By nurturing meaningful connections, practicing gratitude, and fostering community awareness, you and your family can create a home filled with love, laughter, and mutual respect. And I want to end today by sharing one last thought. Listen actively, and by that I mean, don't just hear what the other person is saying. Give them your attention. If there is absolutely one thing that you individually can implement, starting today and starting now, it's listen with complete attention. Don't listen to respond. Listen to truly understand what your family is telling you. And with that, I want to thank our listeners for tuning in today. We believe that you will be able to implement all these small useful tips we come up with. After all, my awesome and lovely listeners, it starts with you and you alone. Again, we appreciate your patronage and hope that it continues. We would like to take feedback from you on how we can be better. Reach out to us. Tell us what we can do better. What other topics would you like to listen about and talk about? Please share your valuable insights with us. Call or message us on 095-15-227039. That's 095-15-227039 or write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com. Join us next time for another thought-provoking discussion on Spice, the Voice of Hope. Until then, stay informed and stay inspired.
1: ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சியை கேட்டோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்ருந்தோம். நிகழ்ச்சியில் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நேரம் 5:53. ஒரு 2-3 நேர்கள்கிட்ட பேசிட்டா இந்த நிகழ்ச்சியை நிறைவடையும். நேர்கள் எல்லாம் ஆர்வமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். மயிலாடுதுறை திருச்சிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. இளங்கோவன் டெய்லர்.
1: இளங்கோவன் டெய்லர், இப்போ தான் வரீங்களா நீங்க?
2: அதையும் போட்டுருந்தேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல நல்ல மரம் வளர்க்கிறேன்.
2: இப்ப மழை பெய்ஞ்சதுக்காக ஒரு பாத்து எல்லாம் யாழ்ப்பாணம் எல்லாம் 1 கிலோமீட்டர்ல இருந்து கொண்டு வந்து அங்கிருந்து சைக்கிள்ல வச்சு கட்டிட்டு இருந்து போட்டா இப்ப நல்லா மரம் ஆயிடுச்செல்லாம்.
1: பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா?
2: நான் டெய்லி அந்த ரோட்டுக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு வருவேன். பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி.
2: அப்ப இந்த காரைக்கால் எப்பவும் வருஷங்களில் பேசி
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து
2: நன்றி
1: நன்றி
2: நன்றி. காரைக்கால் எஃப்எம்.
1: ஓ சரி சரி சரி. மகிழ்ச்சி நீங்க உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. சரிங்க நன்றி. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். புது நேயர்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன்.

0: பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி. யார் பேசுறீங்க?
0: நான் செங்குன்றம் மாவட்டம் கோணிமேட்ல குமார் பேசுறேன் மேடம்.
1: கோணிமேட்லேருந்து குமார் சார், சொல்லுங்கள், நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்திருக்கீங்க, சொல்லுங்கள்.
0: அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா 13 வேப்ப மரம் இருக்குது மேடம்.
1: ம்,
0: ஆமாம், எங்கள் வீடு மட்டும் நடுமதியில் இருக்கும், சுற்றி 13 மரம், அதாவது வேப்ப மரம், 2 பண்ணை மரம்.
1: ஆமாம்,
0: அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தான் இருக்குது. ஆனால் போகிற மரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தின்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் மேடம், ஒரு 10-12 பேர் அக்கா மாதிரி தின்னெல்லாம் போட்டு
1: வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ இல்லாமலே போயிடுச்சு. அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு தின்ன இருக்கும். ஆமாம், தெருமுனையில் தின்ன இருக்கும். கேக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. நிகழ்ச்சி நிறைவா வந்து பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. ரொம்ப அழகா மரங்கள் குறித்த அவர்களுடைய நினைவுகளை, அவர்களுடைய சிந்தனைகளை, அவங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நேர்கள்லாம் பேசினாங்க. தொலைபேசி வழி முயற்சி பண்ணி லைன் கிடைக்காத நேயர்கள் வருத்தப்பட வேணாம், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நிகழ்ச்சியில் இணைந்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக வரப்போகிறது ஒரு பாடல், அதை தொடர்ந்து 6 மணிக்கு பக்தி மாலை. ஆர்ஜே கௌதம் மீண்டும் இணைகிறார். நான் மீண்டும் 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். காற்றலையின் நேரலையில் ஆர்ஜே கனிமொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: நிறமாறு மணி 1 நிமிடம் நெருங்கிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஆதி பராசக்தி படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், KV மகாதேவன் இசையில். கேட்டறிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். சோழமங்கலம் ராஜலட்சுமி குரல பூவை செங்குட்டுவன் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

6:23 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்டு முடித்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி மதுரை பாடிய பாடல், ஜி தேவராஜன் இசையில. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. கோட்டை மாரியம்மன் படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடின பாடல், காளிதாசன் வரிகள தேவா இசையில கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரை

0: சிகிச்சையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பரிசளித்ததாக கூறியுள்ளார். தெய்வ புலவர் திருவள்ளுவரின் அளப்பரிய ஞானத்தை திருக்குறள் பறைசாற்றுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. தமிழ் இலக்கியத்தையும் பட்டிமன்ற மேடைகளையும் தனித்துவமான பேச்சாற்றலால் சிறப்பித்தவர் சாலமன் பாப்பையா என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சாலமன் பாப்பையாவின் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை கலந்த அறிவார்ந்த பேச்சால் பல தலைமுறையினரிடையே தமிழின் பெருமையை எடுத்துச் சென்ற அவரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சாலமன் பாப்பையா பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த விருதை பட்டிமன்றத்திற்காக உழைத்த அனைவருக்கும் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்.
1: மத்திய அரசு கொடுத்திருக்கிற இந்த விருது தமிழுக்கு கொடுத்திருக்கிற விருது, தமிழ் பட்டிமன்ற அங்கீகாரத்துக்கான விருது. ஒரு 60 ஆண்டுகளாக தெருவோரத்து மக்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி கொண்டு போனதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஓரளவுக்கு. அது ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் எல்லாமே பண்டிகை காலங்கள பட்டிமன்றம் போடுகின்ற ஒரு மரபுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. பண்டிகை அப்படின்னா பலகாரம் மட்டுமில்லை, பட்டிமன்றமும் இருக்கணும் அப்படின்ற உணர்வு. இதை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு பத்திரிகைகள், நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருது வந்து இந்த பட்டிமன்றத்தை யார் யார் எல்லாம் இதை கொண்டு வந்தாங்களோ, அவங்க யாரெல்லாம் இதுக்காக உழைச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமான விருது இது. இது அவர்களுக்கு என்று கொடுக்கிறேன்.
2: கிராமத்து கோவில்கள் இந்த பட்டிமன்றத்தை வளர்த்துச்சு, அவர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்தை இலக்கிய அரங்கில இருந்து அரங்கங்களுக்கு கொண்டு வந்தவர் பெரியவர் சாவனா கணேசன் அவர்கள், அவருக்கும் இதை சமர்க்கிறேன். மீதிகளுக்கு இந்த பட்டிமன்றத்தை கொண்டு வந்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார், அவர்களுக்கும் இதை இந்த புகழை சமர்ப்பிக்க.
0: 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ள சாலமன் பாப்பையா, பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16 தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை

0: தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள வேளாண் விளைபொருள் ஏல மையத்தில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறது தான் வந்திருக்கோம். எங்கேயுமே துளி அளவு கூட ஊழல் இருக்காது. இதெல்லாம் துறை ரீதியா நம்ம கலாய்வு பண்ணி அதுக்கான தீர்வுகள் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தங்கு தடை இல்லாம விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடஒறு இல்லாம செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கமா இருக்கு. யாருக்குமே வந்து இல்லைன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. கூட்டுறவு சங்கம் மூலியமா நம்மளே இப்ப பாத்தீங்கன்னா தொழில் முனைவருக்காக சிங்க பெண்கள் கடன் திட்டம் சொல்லி ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோம். அது மூலியமா எல்லாருக்குமே கூட்டுறவு சங்கம் மூலியமா நிறைய சலுகைகள் இருக்கு. அது மக்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை. அதுக்காக தான் வந்திருக்கோம்.
0: தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் பதவிகளுக்காக உருவான இயக்கம் அல்ல தமது கட்சி என்று தெரிவித்தார். தாவேக்க தலைமையிலான கூட்டணியின் பெயரை முடிவு செய்தபோது மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இடம்பெற செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றும் அவர் கூறினார். தாவேக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகேயுள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்ட தாவேக்க அரசு தற்போது வேறு ஒரு திட்டத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் இந்த பூங்கா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாநில அரசின் திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் அரசு பள்ளியில் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஆய்வகத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரசிக் இன்று பொறுப்பேற்றார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 1,85,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள சறுக்கு விளையாட்டு தளம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணேரு கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மீனவர் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்மனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மேக்சி மிலியானோ அவிலாவை வென்றார். இப்போட்டியில் உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்குஜா ஆகியோரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பாடல். வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து உன்னிமேனன் பாம்பே ஜெயஸ்ரீ நீந்த பாடின பாடல் தாமரை வரையில் ஹாரிஸ் ஜெயராஜ் சில வந்திருக்கு கேட்டு இணைந்திருக்க விவித் பாரதி தமிழ்ஃபன் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

6:53 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் உனக்கும் எனக்கும் படத்திலிருந்து கார்த்திக் சுமங்கலி பாடின பாடல். கவலன் வரிகளை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருட்டு பயிலே படத்திலிருந்து கே கே கண்மணி இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளை பரத்வாஜ் இசையில.

ஏழு மணி ஒரு நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் திரைக்கான நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் தலைநகரம் படத்திலிருந்து தேவன் மஞ்சரி இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் அவர்கள் டி மானிசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்தீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

7:06 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல இருந்து விஜய் எஸ்தா ஸ்ரீட்டா இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வருகிற டி இமான் இசையில கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 7:11 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பருத்திவீரன் படத்திலிருந்து மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன், ஸ்ரேயா கோஷல் எல்லாரும் இணைந்து பாடின பாடல். ஸ்நேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 7:15 மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின்

ஒற்றுமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின்போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் 1/4 பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு JP நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களை

சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: பார்த்தீர்கள். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவுல ஒரு அமைப்பும்,
2: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவ துறையில நம்ம திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின்ட் பண்ண போறோம்.
0: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின் போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில்துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷிஷ் சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 7:25.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 26 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஒரு நாள் ஒரு கனவு படத்திலேருந்து ஹரிஹரன், ஸ்ரீயா கோஷல், பவதாரணி, சாதனா சர்கம் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் வாலி வரிகளை இளையராஜா சில வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிந்துருங்க.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராஜசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மாதா பிதா குரு தெய்வம் பாங்க, நம்முடைய ஆசான்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில 3 இடம், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு 2 இடங்கள், நம்மை நல்லபடியாக வளர்க்கும் வழி நடத்தும் ஆசிரிய பெருமக்களுக்கு 3 இடம், நாம் வணங்கும் கடவுளுக்கு 4 இடம். எந்த இடங்கிறது முக்கியமல்ல, எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த காலத்தில் குருகுல படிப்பும்பாங்க, குருகுலங்களில் பாடம் படித்து வாழ்க்கையை படித்து குருவுக்கு சேவகம்

0: செய்து வளர்ந்தவர்கள் நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அடித்து வளர்க்கப்பட்ட காலம் அது. குருவுக்கு எல்லா உரிமையும் உண்டு அந்த காலத்தில். இந்த காலத்தில் இந்த உரிமையை பெற்ற அப்பாவுக்கு கூட குழந்தைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் ஏதாவது சொன்னாலே மேலே கீழே பார்க்குற பிள்ளைகளை நாம் இப்போ பார்க்குறோம். ராஜசேகரன் சார் ஒத்துக்கிப்பீங்க. எப்படி இருந்தாலும் யாராவது ஒரு குருநாதர் வீட்டிலையோ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலோ நாம் பணி செய்யும் அலுவலகத்திலேயோ இருக்கணும். அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு நமது வாழ்க்கைக்கு உதவும். எல்லாரும் எல்லாத்த பற்றியும் யாருடைய உதவியும் இல்லாமல் தெரிஞ்சிக்க முடியாது. நமது தொழிலான விவசாயத்திலேயே பாருங்க, டெல்டாவில் நெல் சாகுபடி, குறுவை, தாளடி, நவரை, அப்புறம் ஒருபோக சாகுபடியான சம்பா பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்படுது. இதுவே மற்ற பகுதிகளில் மாறுபடுது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் முக்கியமான பயிர் நெற்பயிர். அங்கே முதல் பருவம் கன்னிப்பூ, ஜூன் முதல் செப்டம்பர் வரையுள்ள பருவம் கன்னிப்பூ பருவம். அடுத்த பருவம் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரையிலான பருவம். இதற்கு கும்பப்பூ பருவ நெல் சாகுபடின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இரு மேடுகளுக்கிடையில் அல்லது இரு மலைகளுக்கிடையில் பயிரிடப்படும் முறை, ஏலா என்ற சாகுபடி முறை. இதையெல்லாம் நாமளே எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாத்தியார்கள் தேவை. ராஜசேகரன் சார், நெல் சாகுபடியிலேயே இப்போ பல்வேறு முறைகள் கையாளப்படுது. நடவு இயந்திரம் மூலம் நடவு செய்வது, நேரடி நெல் விதைப்பு, விதைப்பு கருவியை பயன்படுத்தும் முறை, திருந்திய நெல் சாகுபடி, சாதாரணமாக நாற்று விட்டு நடவு போடும் முறைன்னு நிறைய புது புது நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் யாரையாவது நாம் குருநாதராக வச்சுக்கணும். அந்த குருநாதர் விஞ்ஞானியாக இருக்கலாம், விரிவாக்க அலுவலராக இருக்கலாம், சக விவசாயியாக கூட இருக்கலாம். எப்படியாவது புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழிலில் நாலு காசு பார்க்க முயற்சி செய்யணும். அதே போல் அந்த காலத்திலிருந்தே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியை ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி நமது ஆசிரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி நமக்கு உதவி செய்யும் அனைத்து பெருமக்களையும் ஆசானாக கருதி மரியாதை செய்வோம், மதிப்பு கொடுப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
2: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு?
2: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
3: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
3: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டும் பயணமும்.
1: 7:35 கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வேல் படத்திலிருந்து வடிவேல், ராகுல், பிரேம்ஜி எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல். நா முத்துக்குமார் வரிகளை வன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். இவ்வளோ பார் வருதுனாக்க இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
2: ஏழு மணி 42 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காதலர் தினம் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் வாலி வரிகளை ஏஆர் ரஹ்மான் சில வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்கள் தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 7:51 கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சிவப்பதிகாரம் படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கார்த்திக் ஸ்வனலதா மாலையம்மா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். யுகபாரதி வரிகளை வித்யாசாகர் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நாள் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கௌதம். கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
1: படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன்.
1: ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத விளக்கறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டிவிட்டு குளிச்சுவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு

0: எவ்வளவு சம்பளங்கிற மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமா நான் மகன்? இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான். அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு 1 மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட 1 மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
2: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போது தான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இசையும் நானும்.
2: இசையின் இனிமையை காற்றலைகளில் கேட்க காத்திருக்கும்

0: அத்தனை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனிதனின் குரலைப் போலவே உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வயலின் இசையை வாசிக்கக்கூடிய கலைஞர் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி அவர்களோடு மீண்டும் இணைவோம் நேர்களை. கர்நாடக இசையை பத்தி சொன்னீங்க, நாம இப்போ சினிமா இசை பக்கம் பயணிக்கலாம். ஒரு திரைப்பட பாடல்ல வயலின் இசை இடம்பெறும் போது அது பாடலோட உணர்வையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட இசையோடு உங்களது சினிமா இசை பயணம் எப்போ தொடங்குனீங்க? அந்த பயணத்துடைய தொடக்க நாட்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார்.
1: சினிமால வாசிக்கணும்ன்ற ஒரு ஆசை எல்லா இசை கலைஞர்களுக்கும் உண்டு, எனக்கும் அதுல வந்து ரொம்ப ஆசை. நான் வந்து விஸ்வநாத சார்ட்ட சின்ன வயசுல பாடினதுனால அவருக்கு எங்களுக்கு ஒரு பரிச்சயம் உண்டு. எப்பவுமே எங்க மேல ஒரு தனியா ஒரு காசு உண்டு.
0: நீங்க என்ட்ரி ஆனது எந்த இயர் சார் சினிமா ஃபீல்டுக்குள்ள?
1: 1978.
0: ஓகே சார்.
1: நினைத்தால் நிக்கும் படம், பாரதி கண்ணம்மா சாங். நான் இங்கே ஒரு மூலையில உட்காந்துருக்கேன், வாசிக்கிற போட அப்படின்ட்டாரு. வாசிக்கிறான் அப்பா, அப்படி வாசிக்கிறாங்க, அப்படி வாசிக்கிறாங்க, என்னமா இருக்கு. பெரிய பெரிய மேதைகள்லாம் உட்காந்துருக்காங்க. விஸ்வநாத சாட்டில் வாசிக்க முடியாதுங்க, அவரோட ஸ்பீடுக்கு யாராலையும் ஒர்க் பண்ண முடியாது. பட்டத்தை பார்த்தாலும் எழுதுவாரு, எழுதப்பட மாட்டாரு. சாதா மாறி நீ பாகாசாபான பாஸ்பரஸ் மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எழுதி கொடுத்துடலாங்க அப்படின்னு தான் சரி சரி கொடு அப்படின்றாரு. அதெல்லாம் எழுதி எல்லாருக்கும் நோட்ஸ் சொல்லணும்னு நாங்கள் எல்லாம் அலர்ட்டாக இருப்போம். அந்த பாரதி கண்ணம்மா சாகம் முதல் முதல்ல வாசன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்கூலு படிப்பு காலேஜெலாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ் இந்த வீரமணி சாமியோட கச்சேரியில் வாசிக்க ஆரம்பித்தோடனே மற்ற இசையம் பாடலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஏய் தம்பி நல்லா வாசிக்கிற, நீ எனக்கு வந்து வாசி, நீ எனக்கு வந்து வாசி. அதே மாதிரி கணேஷன் அப்படி தான், டேய் வாடா நம்ம ரெக்கார்டிங்லாம் வாடா. ஆனால் ஒன்று மற்றவங்களுக்கு எப்படி பேமெண்ட் இருக்குமோ தெரியாது, ஆனால் எனக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஏய் வீரமணி என்ன பையன்டா அது வாசிக்கிறோண்டா அவன் அப்படி நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய சினிமாங்க, நிறைய சினிமா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கன்னடம், தமிழ், தெலுங்கு, பெங்காலி, ஒரியா, குஜராத்தி, போஜ்புரி, படுகா, சிங்கிலீஷ், இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி.
0: 16 மொழிகள்
1: எங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாதுங்க. சனிதா பசானிதா பசானிதா மகரி சரின்னு கொடுத்தாங்க, அவ்வளோதான்.
0: சார், இப்போ எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருந்தது. இப்ப நீங்க 16 மொழிகள்ல வந்து வாசிச்ச பெருமை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ இதுக்கெல்லாம் நோட்ஸ் மட்டும் தானா? அந்த மொழியை தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா?
1: தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்ப நீங்க பழைய படங்கள்லாம் கூட பாருங்க, ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்ப ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டா இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில வச்சிருப்பாங்க. தர

0: சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறத அவங்க போடுற டைம் போல நம்ம அவங்க கை காட்டும் போது கரெக்டாக வாசிக்கணும். அவங்க கை காட்டும் போது நம்ம எங்கே அப்படிங்கிற வேடிக்கை பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு கார்வை மிஸ் ஆனால் கூட அங்கே சிங்க் ஆகாது. பொறுப்பு இந்த இசையை வந்து மொத்தமா தூக்கி உள்ள கொடுக்குது.
1: இப்ப வந்து மொழிகள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, எங்களுக்கு அவங்க மியூசிக் டைரக்டர் கொடுக்கற நோட்ஸ் மட்டும் தான். அத பக்கவா நாங்க ரெடி பண்ணிட்டு போனாவே எந்த பாட்டா இருந்தாலும் நாங்க அடிச்சு தூள் கிளப்பிடுவோம்.
0: ஸ்பாட்ல வாசிப்போம். ஸ்பாட்ல. ஆமா. இப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை வாசிப்பேன்.
1: பிராக்டீஸ்.
0: அதான் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி திடீர்னு கார் ஓட்டுறாரு, லாங் ட்ரிப் போறோம், ஒரு டிரைவர் நம்ம அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், அவர் ஓட்டிங் போல.
1: ஆமா.
0: அந்த மாதிரி தான். ஏமா நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தியா கார் காரில் கேட்க போமா?
1: இல்ல
0: கேட்க மாட்டான். அந்த மாதிரி தான்
1: அவங்க ஏற்கனவே ஓட்டி பிராக்டிஸ் பண்ணதுனால நம்பி நம்ம கொடுக்கறோம். அந்த மாதிரி சோ அதே கான்செப்ட் தான்.
0: இதுல சூப்பர் குவாலிட்டி இருக்கு, கொஞ்சம் சுமாரான குவாலிட்டி இருக்கு, கொஞ்சம் எல்லாமே கலந்து இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த மியூசிக் தேவை மியூசிக் நீ கரெக்டா வாசு. ராஜா சாரோட பர்ஃபெக்ஷன் அப்படிதான். நான் என்ன உனக்கு கொடுக்குறேன் மணி வாசு, உனக்கு எனக்கு நடுவில் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற நோட்ஸ் நீ பாவ மார்க்கிங் பண்ணியிருக்க, அதுக்கு தான் நீ வந்திருக்க, உன் வேலை தானே.
1: இப்போ நீங்கள் வாசிக்கும் போது நிறைய பேர் குரூப்பாக வாசிப்பீங்களா, இல்லை ஒவ்வொருத்தருக்கு வயலின்னா ஒருத்தவங்க இருப்பாங்க, வீணைக்குனா ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரியா?
0: இல்லை ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இருக்குமா. இப்போ நான் சொல்லுது 90 செஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசாலும் நாலு நாள் ரீ கலைஞர் இருந்தால் நாலு நாளும் இந்த அத்தனை இசை கலைஞர்களும் இருக்கணும்.
1: அதில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மறுபடியும் ரீடேக் பண்ணிடுவோம்.
0: ஆ, ஒருத்தர் தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீடேக் பண்ணுவோம். சப்போஸ் வயலின் வாசிக்கும் போது ஸ்டிங்காக இருந்தது, திருப்பி ரீடேக். இல்லை வீணில் வாசிக்கும் போது ஏதோ டியூனிங் மிஸ் ஆகிடுச்சு, அதை மாதிரி திருப்பி வா அப்படின்னு.

0: தாழ்ந்தோம். இதை அடுத்த ட்ராக் சா நி சா நி சகரி சரி மாக மாக மத மா மா
1: இப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொன்னதுனால எங்களுக்கும் புரிஞ்சுது, இதை கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் புரிஞ்சுது. ஸோ எந்த மாதிரியாக மியூசிக் டைரக்டர் வந்து உங்களை மாதிரி ஆட்களை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்றது ரொம்பவே கிளியராக புரிகிற அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க சார்.
0: அதான் இப்படி தான் எல்லா ரெக்கார்டிங் நடந்து வயலின் செக்ஷன் கூப்பிட்றாங்க ஒரு நாள். முதல்ல எல்லாம் கீபோர்டெலாம் ஃபிட் பண்ணிடுறாங்க, அப்போ ஃபிட் பண்ணி அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒதுக்கி கீதிக்கு வச்சு கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுறாங்க. ஒரு நாள் ஃப்ளூட்டை கூப்பிட்றாங்க, ஃப்ளூட் அடி அடி நடிச்சு விடுவோம். அதே மாதிரி வயலின் செக்ஷன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நிறைய இசை நிகழ்ச்சி கிளாசிக்கல் மட்டும் இல்லை, சினிமா பாட்டு கச்சேரி எல்லாமே வாசிக்கிறேன். அதில் எல்லா பாட்டும் வரும், பழையசிலேருந்து 60s இப்போ இருக்கிற 2003 வரைக்கும் வரும். அப்புறம் வந்து ரெக்கார்டிங்கில் இந்த ஒரு வயலின் தான், வயலின், வியாலோ, செல்லோ, டபுள் பேஸ், அதுவும் ஒரு
1: சப்ஜெக்ட்.
0: ஆமாம், இது வந்து
1: சொன்னதுலாம்
0: இது வந்து வயலின், வயலினோட ஃபேமிலி.
1: ஓகே,
0: வயலின், வியாலோ, செல்லோ, டபுள் பேஸ் பார்த்தீங்கன்னா வயலின் சின்னது இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து வியாலா, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், அது வேறு நோட்ஸ். செல்லோக்கும் வேறு நோட்ஸ்.
1: ஓ, வயலின்றதுலேயே அதில் வித்தியாசமான வயலினாக இருந்தாலும் அதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக நோட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க.
0: ஆமாம். ஸோ இது நான் அது உங்களுக்கு சங்கீத மேகம் பாட்டில் நான் அதை வாசி காட்டுறேன், அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு. அது இப்போ வந்து இந்த நாலு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரே டயத்தில், டைமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இசைச்சது ராஜா சார். ஆன் த ஸ்பாட் எழுதுவாருங்க நோட்ஸு. இந்த எல்லா தீமிசிங்கும் பாருங்கள், இதயமாக இருக்கட்டும், அபூர்வ சகோதரர் தீமாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்டிருக்கீங்களே, நாயகன் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக க்ளீனாக கேட்கும். வயலின் தனியாக கேட்கும், வியலாஸ் அண்ட் செல்லோஸ் தனியாக கேட்கும், டபுள் பேஸ் தனியாக கேட்கும்.
1: ராஜா சார் மியூசிக்கே நிறைய ரசிகர்கள் விட்டார்கள், ரசிகர்கள் இருக்காங்க.
0: ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இசை பாடமும் படும்போது, அதே மாதிரி அந்த விக்குமார் சார் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும் மியூசிக், சும்மா தொட முடியாதுங்க. அதெல்லாம் அந்த சத்த சத்த சத்த உன்னை வாழ்த்தி
1: பாடுகிறேன்
0: அந்த பாட்டு
1: கேட்டீங்களா, கேட்டிருக்கோம்,
0: அதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லைவ் ஆர்கெஸ்ட்ரா, சும்மா அவை எல்லாம் மிக்ஸ் பண்ண ஆர்கெஸ்ட்ரா இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே 90% லைவ் பட் மிக்ஸ் பண்ணுறாங்க.

0: இப்போ நீங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பத்தி சொன்னீங்க. ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வயலின் வாசிக்கிறதுக்கும் மேடை கச்சேரிகள்ல வயலின் வாசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறத நீங்க உணர்றீங்க சார்?
1: ரெக்கார்டிங்ல வந்து நாங்க 100% பெர்ஃபெக்ஷன் கண்டிப்பா வணங்க.
0: ஒரு பதட்டமான சூழ்நிலை
1: இருக்கும், அது முதல்ல இருக்கும். ஆனா ஒரு சில பேர் டஃப்பா, ரொம்ப டஃப்பா கொடுப்பாங்க. அதாவது சாதாரணமாக நினச்சி போவோம், நெத்தியடியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்குமே போவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்மளோட மனநிலை தான் அது, நம்மளோட மைண்டை பொறுத்து தான் எல்லாமே. எது இருந்தாலும் வாசிக்க தானே போகிறோம், அந்த பொசிஷன் அந்த போட்டி போவோம். சப்போஸ் வரலன்னா ஓகே ரைட் இது பண்ண. அதோட எனக்கு ராஜா சாருக்கு சோலோ வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஆக்சுவலாக ராஜா சார் வாசிருக்கேன், இருந்தாலும் ராஜா சாருக்கு பயம் இல்லை, ராஜா சாரோட இசைக்கு பயம்.
0: ஓகே சார்.
1: ஃபோன் வந்து சுப்பையாண்ணா பேசுகிறாரு, அண்ணே ராஜா சார் ரெக்கார்டிங்னே வந்துருக்கண்ணே சோலோ வாசிக்க. ஐயோ என்னையா சொல்கிறேன், புரியல. சோலோ வாசிக்கணும் அண்ணன் கூப்பிட்டாருண்ணே. எனக்கு பெருமை தாங்கலை, படப்படுப்பு தாங்கலை, பிபி ஏறி போச்சு. ஐயோ சார் கூப்பிட்டார் என்னடா. அப்புறம் எனக்கு மிகப்பெரிய விருதுங்க வித்வான் சீனாக்குட்டி மாமான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் செல்லமா மதுரை டி சீனிவாசன் பெரிய மேதை அவர், மிருதங்க லய சக்கரவர்த்தி கம்போசர், எவ்வளோ கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபோன் பண்ணி இளையராஜா கூப்பிடுவார், போய் வாசிட்டு வந்துருவாங்க. மாமா என்ன மாமா, ஏன்னா அவர் பையனே வயலின் வாசிப்பார், ரொம்ப நல்லா வாசிப்பான். ஏன்மா அவனுக்கு சொல்லலை நீங்கள்? இல்லை இல்லை, தி ராஜா கேட்டார் என்ன ஒரு சோழ வயலின் தான் சொல்லுவேன்னா. அப்புறம் வந்து எனக்கு ஒரே பயமான பயம், சார் கூப்பிட்டாரு போய் வாசிக்கணும், வாசா கரெக்டாக வாசிக்கணும்னு சொல்லிட்டு என் ஊரில் எல்லாம் சாமியெலாம் கூப்பிட்டுருக்கேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்லிச்சு, எங்க 30 வருஷமாக வயலின் வாசிக்கிறீங்க, இங்கே தான் பேசிருக்கிறீங்க, அங்கே போய் பேசிட்டு வாங்க. அப்படி வரலையா, உங்கள் பேச்சுக்கே வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருக்கேன்னு. ஏன்னா ரெக்கார்டிங்னா அவ்வளோ பயம். அங்கே போய் உட்காடுறேங்க, உள்ளே வர ராஜா சார் டக்கு டக்கு டக்கு பின்ட்ராப் சொல்லி இடி முழக்க மாதிரி வந்து நின்று நோட்ஸ் எனக்காக தமிழில் தனியாக எழுதி வச்சிருக்கேன், எழுதினோடனே அதை பார்த்துட்டு எழுதிக்கா அப்படின்னாரு. ஈட்டஸ் ஒரு வாட்டி பாடி காட்டுறேன் சார், பாடி காமிச்சார். வாட்ச உடனே ரெண்டே பாருங்க உள்ள போ டேக் அப்படின்னாரு. சொல்லவும் உள்ள போகிறோம், எல்லாம் மேஜிக் மாதிரி நடக்குது. ஒரு டேக் முடிஞ்சு போச்சு, இன்னும் டேக் முடிஞ்சு போச்சு, இன்னும் டேக் முடிஞ்சு போச்சு. இங்கே இருந்து ரெண்டு கண்டக்டர்ஸ் கை தூக்கிட்டாங்க, யார் புருஷோத்தமன் சார் ட்ரம்மர், அண்ட் தென் ஜூடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வயலின் மேதை அவர் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. எனக்கு அவர் வெளில வந்து ராஜா சார் பார்க்கணும் ஆசை, கன்சோலை யாரையுமே அலோவ் பண்ண மாட்டார், அது யாராக இருந்தாலும் சரி. சரி நம்ம போய் பார்த்தா அதை நினச்சி போகிறாரு சொல்லிட்டு நான் அப்படியே நின்றேன். அப்புறம் சுப்பையா கேட்டேன், அண்ணா பார்க்கலாமா தலைவர், தாராளமாக போய் பாருங்கள் போங்கண்ணே உள்ளே அப்படின்னு. உள்ளே போய் சார் கரெக்டாக இருக்கா சார், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி எல்லாரும் செக் பண்ணியிருந்தார். எல்லாம் பேஸ் பண்ணியிருந்தார், கரெக்டாக இருக்கே அப்படின்றாரு. தப்புனு தருமி மாதிரி காலைல வந்துட்டேன் சார், சத்தியமாக நம்ப முடியல சார், சார் கிள்ளி பார்த்துக்கிறேன் சார், நம்ப முடியல சார், 10 அடி மேலே பார்க்குறேன் சார் நான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கனவுங்க ராஜா சட்டை வாசிக்கிறது.
0: சார் எந்த பாடலுக்காக உங்களை வாசிக்க கூப்பிட்டாங்க, அந்த பாடலை எங்கள் நேயர்களுக்காக வாசிச்சு காட்டுங்க சார்.
1: அது வந்து ரீரெக்கார்டிங், அது வால்மீகின்னு ஒரு படத்தில் இந்த ட்ராமா சீன், அந்த குழந்தைங்களாம் ஆஞ்சநேயரா ராமரா எல்லாம் கிட்டே, அது வந்து செகண்ட் ரிலே ஃபோர்த் ரிலே வருது, அது வந்து கொடுத்துருக்காரு.

0: எதுவும் சைலண்டாக இருக்காரு. நீ ஓகேன்னு சொல்லி என்னடா சரி கல்ட்டாக தான் போடுங்க நம்ம அப்படின்னு நினச்சின்னு உள்ளப்பா சார் அவ்வளோ சந்தோஷம். சார் சத்தி பண்ண முடியும் நீலாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன் நமஸ்காரம் பண்ணுறேன்? ஐயோ இல்லைண்ணே என்னண்ணே உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணலன்னு அவன் மன்னிச்சிட்டே இல்லை நான் சிரிச்சிட்டாரு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்களாம் மீனாட்சியோட அம்சம், உங்கள் தாத்தா வந்து கோடீஸ்வரர், அவர் வந்து எழுதாத கீர்த்தினே கிடையாது, என்னப்பா நீ என்ன நமஸ்காரம் பண்ணுறேன், வெரி குட் அப்படின்னாரு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் 15 ஃபோன் வருது எல்லா மிஸ் லெட்டர் மணி எனக்கு நாளைக்கு வந்துரு, மணி எனக்கு நீ நாளைக்கு வந்துரு, எந்த தீ மியூசிக்னாலும் மணி சார் அதை கொஞ்சம் வாசி காட்டுங்க, முன்னாடி பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஐயோ கம்புனியா ஏன் நீ வேற நான் வந்து எங்கெல்லாம் போய் கோத்து விடுறீங்க அப்படின்னு எதுக்கு சொல்லுவேன்னா அந்த வாசலுக்கு ஒரு 15 கோல்டு மெடல் கம்ப்ளீட்டாக வாங்கின மாதிரி. அப்போன்னா ராஜா சார்ட்டியே பர்மனண்டாக வாசிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க?
1: ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லாமல் எங்களுக்கு சொல்லிட்டீங்க, ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எந்த வித நேரத்துலையும் ஒரு பதட்டம் இருக்கும், என்ன எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் மேடை கச்சேரிகளில் மக்கள் நான் ரசிக்கிறோம், நான் கொடுக்கறது தான் இசை, மக்கள் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும்
0: ஜாலியான மியூசிக் தான் கொடுப்பேன். இது பாருங்கள் என்ன பாட்டெலாம், வெள்ளைப்புறம் ஒன்று வரும், இளை நிலா பொழிகிறது வரும், அப்புறம் மன்றம் வந்த தெந்தல் வரும், மோகன ராகம் தீம் வரும், அப்புறம் புன்னகை வண்ணம் தீம் வரும்.
1: பாட்டு
0: மாப்பிள்ளைக்கு நல்ல யோகம், அதுக்கப்புறம் பெண்ணுக்கு வந்து மணமகளே மருமகளே வா வா, அதாவது
1: அப்புறம் 100 வருஷம்.
0: ஆமா அது அது கண்டிப்பா கிளைமாக்ஸ் தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் 40 இயர்ஸில் வருவாங்க, 50 இயர்ஸில் வருவாங்க, 60 இயர்ஸில் வருவாங்க, 30 அது வரைக்கும் வருவாங்க. ஆனால் எல்லாருமே ராஜா சார் சாங்க ரசிக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சில பழைய பாட்டெலாம் வச்சுருப்பேன். எந்த தடவை சொல்கிறாங்க சார் நல்லா வயிறார சாப்பிட்டேன் சார், காதார கேட்டேன் சார், தான் சார் எங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகலாம், போய் மேடல் போய் வர சொல்லிட்டு வர போவாங்க அவங்க. நம்ம என்டர்டெய்னருங்க நம்ம வந்து. எனக்கு அதோட நான் ரெக்கார்டிங் நிறைய வாசிக்கிறேன் வேறு விஷயம். ஆனால் ரெக்கார்டிங்கிறது ஒரு வந்து ஜெயில் மாதிரி, அது அப்படியே மொனாட்டனா சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அது. எனக்கு ஆக்சுவலாக ஆஃபீஸில் வேலை கிடச்சிதுங்க திருநெல்வேலி டிரான்ஸ்போர்ட்டில். ஐயோ எனக்கு வேலையே வானான்ட்டு போயிட்டேன். ஏன்னா அதோட கச்சேரி பிஸி, அதை விட சம்பளமும் ஜாஸ்தி, ஜாலியாக ஊர் சுற்றாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், சாயங்காலம் தான் கச்சேரி நம்மளுக்கு. இதுதான்
1: நமக்கு எது விருப்பமோ அதுபடி நம்ம போனோம்னா தான் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும் இல்லையா?
0: நிச்சயமா நிச்சயமா
1: சார். மேடை கச்சேரிகளில் மக்கள் விரும்பக்கூடிய பாடல்

0: அருமையான பாடல்கள் சார்.
1: ஓப்பனிங் தாரம் போதுங்க ஒரு நிறைவா இருக்கும். அதே மாதிரி பாருங்க கச்சேரியில் காஸ்டியூமும் சரி, நம்ம போய் நிற்கிறோன்னா நம்மளை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு ஆஹா அப்படின்னு தோணும். அதுதான் முதல்ல அதனால அட்ராக்ஷன். அடுத்தது நம்மளோட ஆஸ் யூஷுவல் டிவோஷனல் சாங் ஆரம்பிச்சு இந்த சினிமா பாட்டு அப்புறம் இந்த பாட்டு கேளுங்க.

0: இந்த மாதிரி அருமையான இசையை கொடுத்தீங்கன்னா அந்த கச்சேரிக்கு வந்தவங்க ஏதாவது எனக்கு வேலை இருக்கு நான் எந்திரிச்சு போகணும்னு சொன்னா கூட போக மனசே
1: வராது.
0: செவிக்கு உணவில்லையே இனி தானே வயிற்றுக்கு உணவு ஈயப்படும்னு சொல்லியிருக்காங்க.
1: வந்து சாதாரண வயலின் வாசிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும் போது லைவா?
0: ஆமா.
1: பாட்டு வேணும் சார், எதுனா வாசிங்க சார், எம்ஜிஆர் பாட்டு வேணும் சார், எந்த அங்க பிடிங்க

0: சார், இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டா அப்ப வரிசையா எந்திரிச்சு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே சார், அப்ப எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்க சார்?
1: இல்ல, எது இருந்தாலும் சிரிச்சிலே வாங்க, என்ன பாட்டு பண்ணுங்க. இந்த பாட்டு ரொம்ப தெரியாத பாட்டுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன், ஆனா புது பாட்டு கேட்டா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ட்ராக் வேற, அந்த ஜெனர் வேற.
0: ஆமா சார்.
1: சோ ஓகே, ஒய்தி ஸ்கூல வரைய வரைக்கும் ஓகே நானு, அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் சரி ரைட். நம்ம வந்து அதுலயே ஊறிட்டோம், இந்த பாட்டு இந்த மாதிரி மியூசிக் இது கேட்டனா மனசு நிம்மதியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஜெனர்ல இருக்கும் நம்ம.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் வயலின் மாஸ்ட்ரோ மணி பாரதி அவங்க கூட தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இசைக்குள் பயணிப்போம் நேயர்களே.
0: இப்போ திரைப்படங்கள்ல வயலின் இசைக்கு இசையமைப்பாளர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, எந்த அளவுக்கு வயலின் இசை சினிமாவுக்கு அதாவது தேவை?
1: கண்டிப்பா தேவை. ஏன்னா வயலின் தாங்க பாதி உணர்ச்சிகளை சொல்லிடும் உங்களுக்கு. சங்கீத மேகம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து ஒரு லவ் சாங் தான், அதாவது இன்ட்ரொடக்ஷன் சாங். அதில் வந்து ராஜா சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேர்ட் பிஜிஎம் எடுத்துக்கோங்க, அந்த தேர்ட் பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னாக்க வயலின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கம் டம் டம் டம் டம் டம் டம் டம் போகுது.

0: மூணு சேர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: அருமையாக இருக்கும்.
0: ஆமாம், இந்த ஃபேமிலியை பிரித்தது மெயினாக பிரித்து காமிச்சது ராஜா சார். ஏன்னா அவர் படித்ததெல்லாம் நல்ல வெஸ்டர்ன், இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. இல்லை இதே மாதிரி இப்போ இன்னொரு பாட்டாக இருந்தாலும் விஸ்வநாதன் சார் சாங்காக இருந்தாலும் சரி, அந்த பழைய காலத்து பாட்டெலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த அவள் பறந்து போகிறாள்னு ஒரு சாங் இருக்கும்.

0: ஸோ இந்த ஃபீல் அதில் வச்சுருப்பாரு, அந்த ஒரு ஃபீல். இது வந்து இது பேர் வந்து பிசிக்கலோட பேர்.
1: நம்மளுடைய வீணை ஸ்ட்ரிங் மாதிரியே.
0: ஆமாம், இது வந்து கையால் பிளக் பண்ணுற பேர் பிசிக்கலோட பேர். இது தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த காலத்துல எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க.
1: இப்போ நீங்க எனக்கு வாஸ்டி காட்டுங்கன்னு சொல்லும்போது, நான் இங்க இருக்கும்போது நீங்க ரெண்டு ஸ்ட்ரிங் வச்சு எந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்கன்றது தெரியுது, ஆனா நேயர்களுக்கு தெரியாது. நீங்க ரெண்டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்க, இதுக்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: ஆக்சுவலா இது வந்து இது பேர் போ. அதாவது ஒரு இதுல ஹேர் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், இதுல ஹேர் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். ஹெவி மியூசிக் எல்லாம் வாசிக்கும் போது, இப்ப எங்கே நீ ஒரு பாட்டு கேட்டீங்களா?
1: ஆமா சார்.
0: அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயலின் யூஸ் பண்ணிருக்கேன். 100 வயலின், 10 ட்ரம்பெட், 4 ட்ரம்போன், 10 பேர் ஆம்பளை கோரஸ், 10 பேர் பொம்பளை கோரஸ். இதை தவிர ஃப்ளூட்டு, கிளானட்டு, பேங்கோஸு, தபலா, டோலக் எல்லாமே தாண்டி கெடுத்துட்டேன். டீம் செய்ய உள்ளவர் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் இத்தனை பேருக்கும் இடம் இல்லாமல் பக்கத்து ஸ்டுடியோ, பக்கத்து ஸ்டுடியோ, ரெண்டு ஸ்டுடியோவில் மைக் போட்டு ஆரம்பிக்கணும்னு அங்கே ஆரம்பிக்கும். அந்த டைமிங் கொடுத்துட்டு வாசித்து எடுத்துருக்காங்கன்னா அந்த எவ்வளோ டஃப்பான மியூசிக் அதுவும் சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பாட்டுக்கு வயலின் முக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வயலின் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கீபோர்டெலாம் வந்தோன்னு சரி ஓகே. அதே மாதிரி ஃபேண்டசி டோன்ஸ்லாம் வந்தது, ஃபேண்டசி கல்ச்சர், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ தமிழில் தமிழ் மட்டும் தான் இருப்பாங்க இல்லையா, இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ தேர் டூயிங்.
1: ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிற அந்த இசை வந்து வேறொரு ஸ்ட்ரிங்கில் வாசிக்கும் போது அது மாறுபடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.

0: கிட்டத்தட்ட 600 இசையமைப்பாளர்கள் கூட பயணம் செஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கு. கேவி மகாதேவன் ஐயா ஆரம்பிச்சு MS விஸ்வநாதன் சாரு, இளையராஜா சாரு, ஸ்ரீகாந்த் தேவா, தேவா, மணிஷர்மா, AR ரஹ்மான் வரைக்கும் பயணித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட பயணம் செய்த அனுபவங்கள் பத்தியும் அவங்களுக்காக நீங்க வாசிச்ச பாடல்களையும் நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கோங்க சார்.
1: அதான் வந்து விஸ்வநாத சார் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன், கேவி மகாதேவன் சார் வந்து வருவாரு, எல்லாத்தையும் படத்துலாம் பார்ப்பாரு, ஏ இதெல்லாம் பண்ணிக்கோடா, இதெல்லாம் பண்ணிக்கோ, இதெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் புகழேந்தி சார் சொல்லிட்டு ஒரு பெரிய கண்டக்டர், அவர் வயலின் பிளேயர் கூட கம்போசர், அவர் உடனே அந்த அதை நோட்ஸ் வடிவமாக எழுதி ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக டிக்டேட் பண்ணி அதை தனியாக ஒரு வாட்டி ரிகர்சல் பார்த்துட்டு திருப்பி மானிட்டர் படத்தோடு போட்டு, ஏன்னா அளவு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு திருப்பி ஃபுல் டேக் போவாங்க. அதேமாதிரி கன்னட லாங்குவேஜ்லேயும் அப்படி தான், இதே பேட்டர்ன் தான், ஸ்டுடியோக்கு போவோம், அதேமாதிரி காத்தில் போனோடனே நோட்ஸ் ரெடியாக இருக்காது, 8:30 to 9:00 போயிட்டோனாக்கா ஒரு 11 to 12 கொடுப்பாங்க. அவங்க ஃபுல்லாக கார்டு எல்லாம் எழுதி, வயலின்ஸ்லாம் எழுதி, நோட்ஸ்லாம் எழுதி இது பண்ணி நோட்ஸ்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு வயலின் செக்ஷன் இதான் நோட்ஸு, இப்போ அவீனா எழுதிக்கோ, இந்த ஃப்ளூட் எழுதிக்கோ, ஆனால் எல்லாம் ஒன்றா உட்காந்தான் எழுதிப்போம். அப்புறம் அவள் இடத்துக்கு போயிடுவோம், எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க லைட்டாக பார்த்து வச்சுப்பாங்க, ஃபஸ்ட் பிச்சும் கொடுங்க, செகண்ட் பிச்சும் கொடுங்க, தேர்ட் பிச்சும் கொடுங்க, சாங் அப்ளிகேட்டர் கொடுங்க, சாங் அப்ளிகேட்டர்னா சாங் பின்னாடி வருது மியூசிக், ஸோ அதை கொடுங்கன்னு வாங்க. அப்படி வரும்போது அதை நாங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துப்போம், இது மாதிரி ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மிக்சிங் வந்த பிறகு ஒரு படமும் காட்ட மாட்டோம், ஒன்றும் காட்ட மாட்டோம், ஆனால் அப்போல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியல, அப்பா எவ்வளோ எமோஷனாக அழுகுறா, அந்த சீனுக்கு நம்ம எமோஷனாக கொடுக்கணும், அப்பா எமோஷனாக ஃபைட்டு போட்டு வெட்டானுங்கன்னாக்கா அந்த பவர், இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ
0: நாங்கள்
1: எல்லாம் உட்காந்துருப்போம், ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவோம், ஒரு 2 times, 3 times பார்த்துட்டு, 3வது மானிட்டர் பார்த்துட்டு, 4வது டேக் போகும் நல்லதான். அது மாதிரி மணிஷ் சர்மா சார், அவர் பிரமாதமான ஒரு இசையமைப்பாளர், அவருக்கு நிறைய படங்கள் வாசியிருக்கேன். அதே மாதிரி
0: ஸ்ரீகாந்த் தேவா சார்,
1: ஸ்ரீகாந்த் தேவா சார் செம்ம ஜாலி,
0: ஜெயிக்கிறோம்
1: வெற்றி,
0: என்னோட செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க சார்.
1: ஆமா, ஐயோ பயங்கரப்பட்டு

0: ஏன்னா வந்து நான் எல்லாமே ரெக்கார்டிங் பண்ண மாட்டேன். அதுவும் பர்டிகுலர் சோலோ வயலினா அண்ணா கொஞ்சம் கூப்பிட்டு வந்து, இப்போ கூட சமீபத்தில் கனடா போகிறதுக்கு முன்னாடி கூட கூப்பிட்டாரு, அண்ணா ஒரு சோலோ வயலின் எடுக்கணும்னு. நான் நான் சொன்ன வீட்டு ஊர் போயிட்டு வந்துடுங்க, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குன்னு. அடுத்தது வந்தவன் அவர் தெரியும். அதே மாதிரி தேவானு கூட, தேவானனுக்கு வந்து நான் கேசட் காலத்துலேருந்து வாசிக்கிறேன்.
1: அவங்களுக்கு வாசித்த பாடல்கள் எங்களுக்காக சார்,
0: தேவா சாருக்கு நான் மருவத்தூர் கம்ப்ளீட்டாக அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நாங்கள் அதான் வாசித்து, ஏன்னா பல பாடல்கள் அந்த கருமாரியம்மன் பாடலாம் நாங்கள் வாசித்து தான். அதே மாதிரி ஃபிலிமில் வந்து அந்த இதெல்லாம் இருப்பாங்க, சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சூரியன் சட்ட கல்லூரி, அப்புறம் வந்து நடுவில் ஒரு சாங் வந்து இந்த பாட்டு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, தங்க மகனின் சிங்க நடு அந்த லால.
1: ஓகே
0: சார். அப்புறம் வந்து தேவா சாருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விதமாக போன லேட்டஸ்ட் பிக்சர் எல்லாமே நான் வாசினேன். அது இவர் ஸ்ரீகாந்த் தேவா சார் கட்டில், பழனி, தெனாவுட்டு, பழைய சோறு பச்சை மிளகான்னு ஒரு சாங் சூப்பர் ஹிட்டு. ஸோ அது 36 படத்துக்கிட்ட அவர்கிட்ட வாசிருப்பேன். அதேமாதிரி கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா அம்சலேகா சார்கிட்ட 320 படம் வாசிருப்பேன். ராஜன் நாயந்திரா சாருக்கு ஒரு 72 படம். அதேமாதிரி இவருக்கு வந்து எஸ்பி வெங்கடேஷ் சொல்லிட்டு ஒரு பெரிய மகாமேதி இசையமைப்பாளர், அவர் 4000 படம் என்ன பண்ணியிருக்காரு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 450 படம் பண்ணியிருப்பேன்.
1: தேவா சார் மியூசிக்கில் நீங்கள் மகிழ்ச்சியாக பண்ண சாங் எங்களுக்காக வாசிச்சு காட்டுங்க சார்.
0: நான் வந்து இந்த பாட்டு வாசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு, தேவானனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே சார்.

0: இப்போது நிறைய பேர் இசையமைப்பாளர்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய இசை பார்வையில் நீங்கள் உங்ககிட்ட வயலின் பயன்படுத்தக்கூடிய விதம் எப்படி சார் இருக்கும்? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மாறுபாடு இருக்குமா, இல்லை ஒரே மாதிரி ப்ரொசீஜரை தான் எல்லா இசையமைப்பாளர்களும் பயன்படுத்துவாங்களா?
1: இல்லை ஒவ்வொருத்தரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ இவர் பண்ணுறாருன்னா ஒரு மெலடி இருக்கும், பக்கா ஒரு பிஜிஎம்மில் ஒரு செட்டப் இருக்கும். அது அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். அவங்க சாங் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் கொடுப்பாங்களே தவிர, இதுதான் கொடுக்கணும் தியரிட்டிக்கலாக அது மாதிரி எதுவுமே கிடையாது. காமெடியாக கூட கொடுப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஹெவியாகவும் கொடுப்பாங்க.
0: காமெடினா எப்படி சார் கொடுப்பாங்க?
1: இப்படி இருக்கும், இது சம்மந்தமே இல்லையா, அந்த சாங்கில் அது மாதிரி வரும், அந்த சீக்வன்ஸில் அது மாதிரி எவனாவது ஓடுவான். அதுவும் காமெடிக்கும் பயன்படுத்துவாங்க, பையன்னு சீரியஸாகவும் பயன்படுத்துவாங்க. நோட்ஸ் தான் வரும், கௌரவமான நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மியூசிக் டைரக்டரோட தாட்டு தான்
0: அது. ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்க தாட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து மாறுபடும். ஓகே சார், ஒரு குறிப்பிட்ட பாடலில் நீங்கள் வாசித்த வயலின் பகுதியை நினச்சி வாவ் நான் இந்த இடத்துல வாசிச்சவதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ரசிச்ச பாடல் என்ன பாடல் சார்?
1: ஏதோ ஒரு 15,000 குழந்தைக்கு அதுல என்னத்தை சொல்றது?
0: தாய்க்கு வந்து வீட்டுல 12 குழந்தை இருக்குன்னா அந்த 12 குழந்தை மேலயும் அன்பு இருக்கும், ஆனா பர்டிகுலரா ஒரு குழந்தை மேல தாய் அதிக அன்பு வச்சிருப்பா. காரணம் அந்த மத்த குழந்தை பிடிக்கலன்னு இல்ல, அது மாதிரி நீங்க எத்தனை வயலின் வாசிச்சிருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு நான் வாசிச்ச விதம் எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது.

0: நாளுங்கம்மா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபுல் கரண்ட்டோடு தான் வருவாங்க. அது அத்தனை எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் செஞ்சிருவோம். நான் என்னோட குரூப் பிளேயர் இல்லை, குரூப் பிளேயர் மட்டும் இல்லை, சோலோ பிளேயர்.
1: ஆமாம்,
0: சோலோ பிளேயர்லாம் திடீர்னு சார் இந்த இடத்துல நீங்கள் அப்படின்வாங்க. எத்தனை பார்லாம் சொல்ல மாட்டாங்க, கை காட்டுற இடத்துல ஆரம்பிக்கணும், முடிகிற இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு வசதியாக ஏற்ற மாதிரி முடிக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மலையாள படங்கள் ரீமேக் வந்துருக்கு, அது அத்தனையும் வயலின் வியாலாஸ் எல்லாம் டபுள் பேஸ் எல்லாம் நானே.
1: சந்தோஷம் சார், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது சார் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள். சரி, உங்களுடைய இசை பயணத்தில் கிடைத்த விருதுகள் பாராட்டுகள் இது அத்தனையும் தாண்டி உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்த தருணம்னா அது எது சார்?
0: ஆக்சுவலாக துபாயில் வந்து கச்சேரி வாசிக்கிறேன், ஹால் ஃபுல். அங்கே வந்து டைரக்டர் விக்ரமன் சார் கையால் எனக்கு கொடுக்குற அவார்டு வந்து 2012 வயலின் மாஸ்டரும். வயலின் மாஸ்டருன்றது வந்து அந்த மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அதில் அப்படின்றதுக்காக. மாஸ்டருன்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் நீங்கள் படிக்கிறதுக்காக கொடுக்குறது இல்லை, உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஆட்டிடியூட், வே ஆஃப் பிஹேவ் இன் த ஸ்டேஜ், அதை வச்சு தான் கொடுக்குறது. ஸோ அது வந்து பெரிய ஒரு நெட்ஒர்க், அது அவங்க தான் கொடுக்குறது, அவங்க கொடுத்தாங்க துபாயில். அதே மாதிரி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட், ஆனரி டாக்டரேட், உலக தமிழ் பல்கலைக்கழகம், அடுத்தது ஜெருசலேம் யூனிவர்சிட்டி அங்கே ஒரு டாக்டரேட், அப்புறம் மலேசியன் யூத் அவேர்னஸ் சொசைட்டி அது ஒரு டாக்டரேட், அப்புறம் லேட்டஸ்ட்டாக கிங்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க கொடுத்தாங்க. இது வந்து 47வது வருஷ இசை சர்வீஸுக்காக, ஏன்னா 13 வயசுலேருந்து ஸ்டார்ட் இல்லை, அதனால் 47 வருஷ இசைக்காக கொடுத்தது. அதே மாதிரி நிறைய அண்ணா அவார்டு, நேரு அவார்டு, தென் புரஸ்கார் அவார்டு, அதாவது பத்மஸ்ரீக்கு செகண்ட் கிரேட் அவார்டு அது வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து தமிழகத்தின் உயர் விருதான கலைமாமணி, அது வந்து 2018 கிடச்சிது எக்ஸிஎம் கையால். இதுனா எப்படின்னாக்க, இந்த பாடல் இந்த விஷயம் கிடைச்சது 70,000 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் ஃபில்டர் பண்ணி 1,000 பேர் பண்ணுவாங்க தகுதி இருக்கான்னு. பட் எல்லாமே திறமையானவங்க, திறமை இல்லாமலாம் யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வித்வான்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் அந்த டைத்தில் அம்மாவோட இது இருந்ததுனால ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் 7 சுரங்களுக்கு தெரிய பாடல் லிஸ்ட்டில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட தமிழகத்தின் டாப் மோஸ்ட் பாயிலிங் பிளேயர்ஸ் 40 பேர் வாசிக்கிறாங்க, இதில் 10 பேர் சோலோ பிளேயர். அப்போ வந்து என்ன அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலை, ஏன்னா அது வந்து நான் சோலோ பிளேயர் இருந்ததுனால என்ன குரூப்பில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரியல, அதான் விஷயம். அப்போ வந்து விஸ்வநாதன் ராமன் சார் கச்சேரி அம்மா நடத்துகிறாங்க, தம்பி எனக்கு அந்த பாட்டு வேணும்னு சொல்லி அந்த ஆர்கனைசர் சொல்லிட்டாங்க. அந்த ஆர்கனைசர் வந்து எல்லாரையும் கேட்கலாம் முடியாதுன்ட்டாங்க, யார் எந்த சோலோ பிளேயரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. உடனே எனக்கு ஃபோன் வந்து, நான் மலேசியாவில் இருந்தேன், அப்போ வந்து அண்ணா கொஞ்சம் வர முடியுமான்னு. கண்டிப்பாக வரப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்ன விஷயம் அண்ணா இது மாதிரி 7 சுரங்கள் பாட்டு கேட்குறேன், அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஹலோ, மற்றவங்க தான் அந்த பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 1000 தடவை வாசிட்டேன் கச்சேரியில், நான் வரப்போ அப்படின்னேன். விஸ்வநாத ராமூர்த்தி என்னோடய குருநாதர் காலில் விழுந்துட்டு போய் நின்று வாசித்தது தாங்க. அது வந்து இன்றைக்கும் சரி அகில உலகத்துலேயும் என்னோடய பேர் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருச்சு. இது எனக்கு அவார்டுக்கு முக்கியமான காரணம், கலைமாமணி அவார்டு. ஏன்னா பார்க்குறாங்கல்ல இன்னும் இது இருக்குது, இந்த குவாலிட்டி கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்களா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையும் கேட்டாங்க. எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, வயலின் தவிர வேறு எதுவுமே தெரியாது. என் பசங்களை படிக்க வச்சது கூட எனக்கு வந்து தெரியாது, என் ஒய்ஃப் தான் எல்லாமே.
1: அதாவது இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த விஷயம்னு சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பாக.

0: பல ஆண்டுகளாக இசையில் பயணிச்சுட்டு வரீங்க. நான் இந்த முடிவை எடுக்கலைன்னா இந்நேரம் வேறு விதமாக ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும்ல சார், அந்த நினைவுகளை பற்றி எங்கள் கூட பகிர்ந்து.
1: டிடிசியில் தான் செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு என்னால் பென்ஷன் வாங்கிட்டுருப்பேன் நினைக்கிறேன். இல்லை இல்லை வயசு சொல்லக்கூடாது, என்னாலும் பென்ஷன் வாங்கிட்டுருப்பேன் அந்த மாதிரி அப்படி தான் இருக்கும். என்னால் அவ்வளோதாங்க, காத்தாலும் வேலைக்கு போனாக்க எங்கேங்க நாங்கள் மற்றெல்லாம் எனக்கு க்ரியேட்டிவிட்டி வரத்துக்கே வாய்ப்பு இல்லையே.
0: ஸோ நீங்கள் அப்போ எப்போ ஒர்க் பண்ணீங்க, அதுலேருந்து நீங்கள் விலகி வந்து இசை பக்கம் வந்துட்டீங்க?
1: இல்லை முதல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே நான் வந்து ஐயா வேற ஒருத்தர் கொடுங்க ஐயா கஷ்டப்படுற அவர் ஒரு நண்பர் இருக்காரு அவர் வயல் வாசிப்பார் அவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தன்மையாக கொடுத்துட்டு வந்துட்டேன்.
0: ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இசை பயணத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது, ஃபீல்டு வேற மாதிரி போயிருக்கும்.
1: ஆமாம், நான் வந்து ஆமாம் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அந்த இதுக்கு போவோம், ஆனால் சரி போயிட்டு வந்துடும் அவ்வளோதான். எனக்கு இது போகணும்னு நான் நினச்சதே இல்லை. இன்னும் ஒரு ரெண்டு வயலும் வந்து இன்றைக்கும் அமேசானில் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஈவன் தோ ஐ ஹவ் 16 வயலன்ஸ் அட்ரோ.
0: ஓகே சார், ஓகே சார், சந்தோஷம் சார். இசையை தொழிலாக தேர்ந்தெடுக்கும் இளம் தலைமுறையினருக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் சார்?
1: ஆனா இப்ப நிறைய காம்படிஷன் இருக்கு, நிறைய பேர் வந்து நேர்க்காங்க, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள். இங்க மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ சின்ன குழந்தைங்க என்னமா பாடுறதுங்க என்னமா வாசிக்கிறதுங்க எல்லாம் நம்ம தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஸோ எல்லா இடத்துலயும் போட்டி இருக்கு, போட்டியில ஜெயிக்கணும்னா நீங்க யூ ஹேவ் டு மாஸ்டரைஸ் இன் யுவர் மியூசிக்.
0: சினிமா இசை, பக்தி இசை, மேடை கச்சேரிகள், இதை தாண்டி நீங்க செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கு அப்படின்னா அது திருக்குறளுக்கு 60 வகையான டிஃப்ரெண்ட் மியூசிக் வந்து கொடுத்துருக்குறீங்கன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறீங்க. அது எங்க நேயர்களுக்காக ஒரு 2 குரலாவது வாசிச்சு காமிச்சா நல்லா இருக்கும்.
1: அது கேளுங்க, அதாவது 1330 குரல் நேரம் ப்ரொடியூசர் வந்தாரு எடுத்து வந்து கொடுத்தாங்க, சார் நீங்க பண்ணணும். சரி எப்படி இருக்கு பாருங்க. ஓ ஓகே, பொருட்பால், அறுத்துப்பால், காமத்துப்பால், 3 பால் இருக்கு. ஸோ இதை பிரிச்சுக்கிறேன், பிரிச்சுட்டு இதுக்கு 1 20 ரூபாகும், அதுக்கு 1 20 ரூபாகும், அதுக்கு 1 20 ரூபாகும். இப்போ வந்து அந்த அகரம் முதலாம் ஓப்பனிங்ல

0: நீங்க வாசிக்கும் போதே
1: பகவன் முதற்றி உலக, ஏன்னா வார்த்தை அடிபட கூடாது, வார்த்தை சிதைக்க கூடாது. திருக்குறள் என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு திருக்குறள் வந்து கரெக்டா டெம்போல இருக்கும், அதுக்கடுத்து அஞ்சு டெம்போ வந்து டெம்போல இருக்காது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணால் என்ன பண்ணுறது, அது வரைக்கும் ரிதம் ஓட்டுற வரைக்கும் ஓட்டுறது, அப்புறம் ஸ்டாப், நான் ராகத்தை மாற்றிட்டு அதே சாக்கி மாதிரி பாடி விட்டுறது. இந்த மாதிரி நாங்கள் ரெக்கார்டிங் பிளான் பண்ணும்போது இது எத்தனை நாள் ஆகும் தெரியலையே, ப்ரொடியூசர் பட்ஜெட் என்ற என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நாள் ஓட்டோம், எவ்வளோ குரல் போகுதுன்னு பார்க்கலான்னு. எங்கள் பார்ட்டியோட கணக்கு என்னன்னா, 20 குரல் மேலே போகாது. நாங்கள் ஒரே நாளில் 20 குரல், அதாவது 20 ராகம் காத்தால 9:00 ஆரம்பிச்சோங்க. ஃபஸ்ட் நாள் 9 to 9 ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து செகண்ட் ஆஃப் சேம் 9 to 9, அப்புறம் 95 முடிஞ்சு போச்சு. இத்தனைக்கும் லைவ் ஆர்கெஸ்ட்ரா, நான் கை காமிச்சோடனே கீபோர்டு வாசிப்பாரு, ஆரம்பிப்பாரு, உடனே ஃப்ளூட் வரும், அப்புறம் பாடகர் பாடுவார்.
0: இப்போ இந்த 1330 குரலையும் முடிக்க எவ்வளவு நாட்கள்?
1: 4 நாட்கள்
0: ஃபுல்லாக முடிச்சிட்டு,
1: 4 நாள் ஃபுல் பர்ஃபெக்ஷனோட சும்மா ஏனாதானு இதெல்லாம் கிடையாது. லைவ் ரெக்கார்டிங்கில் இது முடிக்கிறதுன்றது பெரிய ஒரு கடவுள் கொடுத்த வரம் தான். மற்றபடி
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், நீங்க சொல்ல சொல்ல இப்படியே கேட்டுட்டே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதின்னு

0: இருக்கு. நம்ம நிறைவு பகுதியை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருக்கோம்.
1: கண்டிப்பா.
0: அடுத்து ராபிட் ஃபயர் மாதிரியான கேள்விகள். இந்த கேள்விகள் எப்படி இருக்கும்னா, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க ஒரே வார்த்தையில சொல்லணும், அப்படி இல்லைன்னா சுருக்கமா சொல்லி முடிச்சிடணும். சோ அந்த மாதிரியான கேள்விகள் கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச வயலின் கலைஞர்?
1: குலபடி சார்.
0: உங்களை அதிகம் கவர்ந்த இசையமைப்பாளர்?
1: இளையராஜா.
0: உங்களுக்கு அதிகம் பதற்றத்தை காட்டிய, அதாவது அவரை பார்த்து பயந்தீங்கன்னா, அது எந்த இசையமைப்பாளர்?
1: விகுமார்.
0: நீங்க வாசிச்சதுல மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இரண்டு பாடல்கள் என்ன பாடல்கள்?
1: நிலாவேவா, வெள்ளைப்புறா.
0: ஓகே சார். வயலினுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு?
1: அதாவது எல்லாத்துக்கும் மேல. அது
0: சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்க, எல்லாவற்றையும் கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரே வார்த்தையில சொல்லுங்க, மணிபாரதினா என்ன?
1: வயலின்.
0: வயலின். என்னையும் வயலினும் இசையையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன சார்?
1: அதாவது நான் பிறந்ததுல இருந்து பாட்டு, இசை, படிப்பு, இது மூணுத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் திருமணம் ஆகி என் மனைவியை படிக்க வைத்து, அவங்கள ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கிட்டு, அப்புறம் என் சண்டை வந்து நல்லா படிக்க வச்சு, அவனை வந்து விஸ்கான்சின் அண்ட் தென் லக்சம்பர்க்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணுற அவர் பெரிய ஸ்பேஸ் இன்ஜினியர் அவர். அதே மாதிரி என்னோட டாக்டர் வந்து ஷீஸ் எ மல்டி ஸ்பெஷல் சர்ஜன், அவ மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜன். இன்னைக்கு வந்து ஷீஸ் டூயிங் ஆங்காலஜி இன் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எனக்காக கட்டின்றது. அதே மாதிரி ஒரு 16 வயலின், ஒரு வயலின் கூட கஷ்டப்பட்டேங்க, ஆனால் 16 வயலின். அதே மாதிரி ஒரு 15,000 பாடல்களுக்கு மேலே வயலின் வாசிக்கிறேன். எல்லா ஜெனரலையும், கேசட்டு, ரெக்கார்டு, டேப்பு, அப்புறம் வந்து பென்ட்ரைவ், இந்த இரா வரைக்கும். அதே மாதிரி வாசிக்காத மீடியாவே கிடையாது. ஆல் எல்லா டிவிலையும், தூர்தர்ஷன் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் தான் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு 25 வருஷம் பி கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பின்னாடி ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது எவ்வளோ உழைச்சிருக்கோன்றது இப்போ தான் எனக்கு புரியுது. அதே மாதிரி டே அண்ட் நைட் தூங்காமல் கச்சேரி போவோம், திருப்பி வருவோம், மறுநாள் காதலர் கோவை எக்ஸ்பிரஸில் போவோம், கோயம்புத்தூர் கச்சேரி, வீரமணி சாமி, அப்புறம் நிறைய ஆர்கெஸ்ட்ரா, சம்ப ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் வந்து நவராக் ஸ்ரீதர் ஆர்கெஸ்ட்ரா, அண்ட் தென் பாம்பே ஆர்கெஸ்ட்ரா, அண்ட் தென் ஸ்ரீலங்கா ஆர்கெஸ்ட்ரா, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மலேசியா வந்து என்னோட தாய்நாடு, இரண்டாவது தாய்நாடு, அங்கே தான் கச்சக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவும் எனக்கு இந்த இசைனால் கொடுத்தது கிடைச்சிது. ஸோ எல்லாருமே என்னன்னாக்கா, எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். நல்லா ஒர்க் பண்ணுங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது சின்ன வேலையாக இருக்கட்டும், பெரிய வேலையாக சின்சியராக பண்ணுங்கள். டு த ஃப்ரம் த ஹார்ட் யூ டூ, யூ வில் பி கெட் சக்ஸஸ்.
0: உழைப்பும் முயற்சியும் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல வரீங்க சார்.
1: கண்டிப்பாக.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி சார் இருந்தது?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வந்து விவித் பாரதின்ற வந்து எங்களோட பாதி, அது அதில் எங்களோடய ட்ராவல் பண்ணது சின்ன வயசுலேருந்து. நாங்கள் விவித் பாரதி பாட்டு தான் இன்னி கூட சரி, நான் வந்து பழைய பாடல்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வாசிக்கும் போது கண்டிப்பாக விவித் பாரதி பற்றி சொல்லுவேன். ஆல் இண்டியா ரேடியோலாம் அப்போ இந்த பாட்டு தாங்கன்னு. அதனால் வந்து விவித் பாரதியும் நாங்களும் வேற இல்லை, குழந்தையிலேருந்தே நாங்களும் நல்லா ஒட்டி வரவானது தான்.
0: நேயர்களோடு பின்னி பிணைந்து எனது இசையும் கலக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. உங்களை இன்டர்வியூ பண்ணதில் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ நிகழ்ச்சியை எப்படி நம்ம பக்தி இசையோடு ஆரம்பித்தோமோ, அதே போல நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருணத்திலும் பக்தி இசையோடு நிறைவு செய்வோம். ஐயப்பனின் பக்தி பாடல்களை பாடும் பின்னணி குடும்பத்தில் வளர்ந்த நீங்கள் ஐயப்பன் பாடல் இசையோடு நிறைவு செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை.
1: அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். இதை கேட்டு கொண்டிருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னோட இது. மற்றபடி வேற எந்த பெருமைகளும் அல்ல, எல்லாம் புகழும் இறைவனுக்கு, ஐயப்பனுக்கு, சாய்பாபாக்கு. எனவே இந்த பாடல் எனது தந்தையார் இசையில், தந்தையார் எழுதிய பாடல், எனது சித்தப்பா வீரமணி அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காகும்.

0: ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருந்த இந்த நேரம் எங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் ஒரு அழகான இசை பயணமாக அமைந்தது. ஒரு வயலின் கலைஞரின் விரல்கள் நரம்புகளை தொடும்போது இசை பிறக்கிறது. ஆனால் ஒரு கலைஞரின் அனுபவம், அர்ப்பணிப்பு, குருவின் ஆசீர்வாதம், இசையின் மீதான காதல், இவையெல்லாம் ஒன்றாக இணையும் போதுதான் அந்த இசைக்கு உயிர் கிடைக்கிறது. உங்களுடைய இசை பயணத்தில் பல அழகான நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார்.
1: இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன்மா, அதாவது நான் எனது கசின் சுபாஷ் வீரமணி, அந்தன் வீரமணி கண்ணன், இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய டிவோஷன் பண்றோம். அதே மாதிரி அதுல மனசார இப்ப நான் எப்படி வயலின்ல இருக்கணும் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டெடிக்கேஷன் டு தி கோர் இந்த டிவோஷனல் சாங்ஸ். அதுல எந்த வித கலப்பும் இருக்காதுங்க, அவ்வளவு அற்புதமா செய்வாங்க டிவோஷனல். அதே மாதிரி நான் வந்து டிவோஷன்ல வயலின் வாசிக்கிறேன், வயலின்ல எல்லா பக்தி பாடலும், அதே மாதிரி சினிமா பாடல். இந்த வாய்ப்பு

உங்களுடைய வயலின் இசை இன்னும் பல தலைமுறைகளின் மனதை தொடட்டும், பல இளம் கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையட்டும். வயலின் இசையை கேட்டால் சிலருக்கு பழைய நினைவுகள் வரும், சிலருக்கு காதல், இன்னும் சிலருக்கு இறைவன் நினைவுக்கு வருவார். ஆனால் உண்மையான இசை நம் மனதில் நம்மையே சந்திக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். இந்த இசை பயணத்தில் இன்று நம்மோடு இணைந்திருந்தவர் கலைமாமணி வயலின் மாஸ்ட்ரோ டாக்டர் மணிபாரதி அவர்கள். இசையை கேட்போம், இசைக்குள் நம்மை தேடுவோம். மீண்டும் ஒரு இசை பயணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மீண்டும் கேட்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியை. இணைந்திருங்கள் நேயர்களே. இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. நேர்களினி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ சிம்மாசனத்தை மதுராந்தகனுக்கு அளித்து விடுவதாக சக்கரவர்த்தி முடிவெடுத்திருப்பது பற்றி கரிகாலன் அங்கே கடம்பூர் கோட்டையிலே குழுமியிருந்தவர்கள் பழுவூர் காட்டன் கடம்பூர் மாமன் என அனைவரிடமும் அபிப்பிராயத்தை கேட்கிறான். இது நியாயம்தானா, இது சரியில்லையே என்று தன் கருத்தையும் முன்வைக்கிறான். அதற்கு பழுவேட்டரையர் தொண்டையை கணைத்துக் கொண்டு,
1: கோமகனே, இந்த விஷயமாக தாங்கள் திருக்கோவலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே. மலையமான் என்ன சொல்லுகிறார் என்றார். ஆஹா, அந்த கிழவனாரின் இயல்புதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. அவருடைய பேரப்பிள்ளை சிம்மாசனத்தை இன்னொருவனுக்கு விட்டுக் கொடுத்து விட அவர் சம்மதிப்பாரா? அதை காட்டிலும் என்னையும் என்னை பெற்ற தாயையும் சேர்த்து அவர் வெட்டி போட்டு விடுவார். இப்போது மலையமான் சைன்யம் சேர்க்கத் தொடங்கிவிட்டார் அவருடைய பேரனுடைய சிங்காதன உரிமையை நிலைநாட்டுவதற்காக. ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி நடந்து கொள்வேன் என்று கரிகாலன் மிக்க சாது பிள்ளையைப் போல கூறினார்.
0: இதனால் ஏமாந்து போன பழுவேட்டரையர்,
1: மலையமானைப் போல தந்தையை தனையன் எதிர்க்கும்படி தூண்டிவிடக் கூடியவர்கள் நாங்கள் அல்ல. சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள். ஆனால் நியாயம் என்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்கு உண்டு. சக்கரவர்த்தி இந்த விஷயமாக சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த சோழ ராஜ்யத்தின் மீது மதுராந்தகத் தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும் சொல்வதற்கில்லை. இளவரசே, தாங்கள் கேட்கின்றபடியால் எங்கள் மனதில் இருப்பவற்றை மனம் விட்டு சொல்லுகிறோம். முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது. இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்துக்கு மிக்க அபாயகரமானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது. சோழ ராஜ்யம் இப்போது முன்னைப் போல இரண்டு வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை. குமரி முனையிலிருந்து கிருஷ்ணை நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது. இதை இரண்டாக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும். அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கே உள்ள ராஜ்யத்தை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை தங்களுக்கும் உரியதென்று பிரித்துக் கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது எங்கள் முடிவான கருத்து. தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம். சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன்
0: என்றார். ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென்று சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை மூட்டியது.
1: பாட்டா, சோழ ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து தெற்கு ராஜ்யத்தில் பழுவேட்டரையர்களும் வடக்கு ராஜ்யத்தில் சம்புவரையர்களும் அதிகாரம் செலுத்துவது சரியான பங்கீடுதான். உங்கள் இரு குடும்பங்களும் என் பாட்டனுக்கு தகப்பனார் காலத்திலிருந்து செய்து வந்திருக்கும் சேவைக்கு உரிய வெகுமதிதான். ஆனால் ராஜ்யத்தை பிரிப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. வழி வழியாக வந்த ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான், தாலி கட்டிய மனைவியை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். கிழவர்களான உங்களுக்கு அது சம்மதமாயிருக்கலாம், எனக்கு சம்மதமில்லை
0: என்று கரிகாலன் கூறிய போது பெரிய பழுவேட்டரையரின் கண்களில் தீப்பொறி பிறந்தது. அவர் கொதிப்புடன் எழுந்து நின்றார். உடைவாளை உரையிலிருந்து எடுப்பதற்கும் ஆயத்தமானார். அந்த சமயத்தில் கரிகாலன்,
1: பாட்டா, என்ன இதற்குள் எழுந்து போக பார்க்கின்றீர்கள்? என்னுடைய யோசனையை முழுவதும் கேட்டுவிட்டு போங்கள். சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை. என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஐந்து தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலி கொடுத்து சோழராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை இரண்டாக பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும். வீர சொர்க்கத்தில் உள்ள ராஜாதித்தர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும். ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள். இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்துவிட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அதற்கு நியாயமும் உண்டு. என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன். ஆகையால் என் தந்தைக்கு பதிலாக மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டியிருக்க வேண்டும். பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூட்டிக் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த தவறு அவரோடு போகட்டும். தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு அந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும்

0: அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசையின் மீது படையெடுத்து செல்ல 300,000 போர் வீரர் கொண்ட சைன்யம் எனக்கு வேண்டும். சைன்யத்துக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் சாம கிரியைகளும் 1 வருஷத்துக்கு உணவுப் பொருள்களும் திரட்டித்தர வேண்டும். மாகடலில் செல்லக்கூடிய 300 பெரிய மரக்கலங்களும் வேண்டும். பார்த்திவேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வரச் செய்துவிட்டு நான் தரைமார்க்கமாக வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்வேன். கங்கை நதியின் முகத்வாரத்தில் நானும் பார்த்திவேந்திரனும் சந்திப்போம். பிறகு மேலும் வடக்கே செல்வோம். என் குலத்து முன்னோன், என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது புலிக்கொடியை நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கின்றார்கள். என் முன்னோர் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன். என்னுடைய வாழ்வலி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோள்வலி கொண்டும் கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தியாவேன். அன்றி போரில் மடிந்தால் சோழகுலத்தின் வீர புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன். பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, என்ன சொல்கிறீர்கள்? இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்தர நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான். கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன்,
1: இளவரசே, தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார்? எங்களுக்கு என்ன உரிமை? சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும்
0: என்றார். கரிகாலன் கொதித்தெழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான்.
2: பாட்டா, சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள்? என்னை ஏமாற்ற முடியாது. என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்பிடித்து நீங்கள் ஆட்டி வைக்கபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
0: அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள்? சின்ன பழுவேட்டரையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா? என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைபிடித்துக் கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா, உங்கள் கட்டாயத்தினாலா? தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை, வீராதி வீரனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா? அருள்மொழியை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து கடலில் மூழ்கடித்துக் கொன்றுவிட்டதாக உங்கள் பேரில் என்று சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் ஆத்திரப்பட்டு கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: இளவரசே, அத்தகைய அபாண்டமான பழியை யார் சொன்னது? சொன்னவனுடைய நாவை துண்டித்து அவனையும் கண்டதுண்டமாக்குவேன்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். பழி சொல்லுகிறவர் ஒருவராயிருந்தால் நீங்கள் கண்ட துண்டம் செய்யலாம். 10,000,000, 10,000,000 பேர் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பேரையும் நீங்கள் தண்டிப்பதாயிருந்தால் சோழ நாடு பிணக்காடாகவும் சுடுகாடாகவும் மாறிவிடும். சிவபக்தனாகிய மதுராந்தகன் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமாயிருக்கும். ஆனால் பாட்டா,
2: அந்த பேச்சை நான் நம்பவில்லை.
1: மக்கள் அறிவற்ற மூடர்கள்.
2: ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கட்டிவிட்ட கதையையே மற்றவர்களும் திரும்பிச் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சோழகுலத்து பரம்பரை துணைவர்களான நீங்கள் அத்தகைய படுபாதகத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டீர்கள். அருள்மொழி கடலில் மூழ்கியிருந்தால் அது அவனுடைய தலைவிதியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். 3 உலகமும் ஆளப் பிறந்தவன் என்று கூறி வந்த ஜோதிடர்கள், ஆரூடக்காரர்கள், ரேகை சாஸ்திரிகள் வாயில் மண்ணை போடுவதற்காகவே அவன் கடலில் மூழ்கி மாண்டிருக்க வேண்டும்.
1: பாட்டா, நீங்கள் எவ்வளவு பெரிய வீராதி வீரராயிருந்தாலும் நடுக்கடலில் சுழிக்காற்றை வரவழைப்பதற்கும் கப்பலின் பாய்மரத்தின் மீது இடிவிழச் செய்வதற்கும் உங்களால் கூட முடியாது. ஒருவேளை அது பாண்டிய நாட்டு மந்திரவாதிகளின் காரியமாயிருக்கலாம். நீங்கள் அதற்கு பொறுப்பில்லை. ஆகையால் அருள்மொழியின் கதிக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை. ஆனால் சக்கரவர்த்தியிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள். அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டு சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள். சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. பழுவூர் பாட்டி நந்தினி தேவியை கேட்டு சொல்லுகிறேன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள்.
0: இந்த சமயம் கந்தமாறன் குறுக்கிட்டு, ஐயா, எங்கள் வீட்டு விருந்தாளியாக வந்திருப்பவர்களை என்று ஏதோ தடுமாற்றத்துடன் இறைந்து சொல்ல ஆரம்பித்தான். கரிகாலன் அவன் பக்கம் கண்களில் தீயிட நோக்கி

0: புறம் எரித்த சிவனைப் போல சிரித்து,
1: கந்தமாறா, இது உங்கள் வீடா? ஹோஹோ, மறந்துவிட்டேன். கொல்லிமலை வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன் நீ என்பதையும் மறந்துவிட்டேன். உன் வீட்டில், அதுவும் நீருக்கும் இடத்தில் கொஞ்சம் பயந்துதான் பேச வேண்டும்.
0: தவறாக என்ன சொல்லிவிட்டேன்? உன் வீட்டு விருந்தாளிகளை என்ன செய்து விட்டேன்?
1: கந்தமாறன், ஏன் உன் கைகால் நடுங்குகிறது? ஈழத்தில் பரவியிருக்கும் நடுக்கு ஜுரம் உனக்கும் வந்துவிட்டதா?
0: நீ ஈழத்துக்கு கூட போகவில்லையே
1: என்றான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சோழ ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்கிறத பத்தி கரிகாலன் கனல் தெரிக்க சொன்னதும் தனாதிகாரி வாழை எடுக்க ஆயத்தம் ஆயிட்டார். சோழ பேரரசின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இவர் யாரு? தன்னை விட பெரிய ஜோதிடர்னு குழந்தை ஜோதிடர் கருதி இருக்கலாம். பெரியவரின் வாழ்வீச்சுக்கோ வாய் வீச்சுக்கோ இவன் பணிஞ்சிருவானா? நகைச்சுவைன்னு வரும்போது விளையாட்டு வீரருக்கு உரிய சால்புடன் எடுத்துக்கணும்னு விரும்பினார் கல்கி. வழிபாடு, சோதிடம், கிரிக்கெட் இதிலெல்லாம் தமது தனிப்பட்ட கருத்தை சொல்ல தயங்கினதே இல்லை. உற்சாகம் மேலிடும் போது நாசமா போச்சுன்னு சொல்லி உறக்க சிரிப்பாராம். இத்தொடரை அமங்கலமாக கருதினதே இல்லை. ஒரு ரூபாய்க்கு மூணு பலன் பார்த்த நண்பருக்கு நிஷ்பலன்னு போட்ட மாசத்துல 104 டிகிரி ஜுரம், வைகுண்ட பிராப்தின்னு குறிப்பு. நண்பர் கடும் ஜுரத்திலிருந்து மீண்டு பிழைச்சிட்டார். வைகுண்ட பிராப்தி கிடைக்கல, எனவே நிஷ்பலன், நன்மைன்னு போட்ட மாசம். நண்பர் பரீட்சையில தோல்வி, அதனால இன்னும் கொஞ்ச காலம் வேலை தேடி அலைய வேண்டியதில்லை இல்லையா? இது நன்மைதானே. தீமைன்னு போட்ட மாசம், நண்பருக்கு திருமணம் நடந்தது. இதுக்கான பலனை பகிரங்கமா விளக்க முடியாதுன்னு முடிச்சிட்டார் கட்டுரைய. தலைப்பு ராகு காலம், ஆண்டு 1929. பின்குறிப்பு, இந்த ஒரு கட்டுரையால சோதிட கலைக்கு ஆபத்து வந்திடாது, கவலை வேண்டாம்.
2: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15. இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே. இந்த இதமான இனிமையான இரவு பொழுதை மென்மேலும் இனிமையானதாக மாற்றுவதற்காக உங்களுக்காக இடைக்கால பாடல்களின் தொகுப்பு இந்த நிகழ்ச்சியில் காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்த அந்த பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞரா முத்துலிங்கம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். அதேபோல் ஒரு அழகான பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய மீண்டும் ஒரு பாடல். வைரமுத்து எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேர்களின் கவனத்திற்கு, மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் எண் 06191 என்ற இந்த மின் தொடர் வண்டி நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிவு குறிப்பு தெரிவிக்கின்றது.

நேரம் 9:57:50. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த இனிமையான இரவு பொழுதை மேலும் இனிமையானதாக மாற்ற இடைக்கால பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களோடு ஆர்ஜே கனிமொழி நான் இருக்கேன். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக ஒரு பாடல் வருது. பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல், கங்கையம்மரன் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பூவிலங்கு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது.

கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. நேரம் 9:37:35 இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலும் ரொம்பவே இனிமையான ஒரு பாடல் தான். கேட்போம், மகிழ்வோம். நம்முடைய முகநூல் பக்கத்தில் நேர்கள்லாம் பதிவுகளை போட்டிருக்காங்க. சேகா அப்படிங்கிறவர் வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் இனிய இரவு வணக்கம், வெள்ளி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சிகள் உற்சாகமாக இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. தேனியிலேருந்து ஹரிராம் இனிய இரவு வணக்கம் போட்டிருக்காரு. ஹேமலதா மறுபடியும் ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா ஒரு பறவை போட்டு பெரிய ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. முகமது மியான் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. அதே போல் பிரேம்நாத் பிரேம் அவங்களும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பேட்டிலேருந்து தயாளன் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சூளையிலேருந்து ரிஜா மனோகரன் இனிய இரவு வணக்கம், என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் மற்ற நேயர்கள்லாம் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம். நான் பாடும் பாடல் என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலும் ரொம்பவே அருமையான பாடல்தான். கேட்போம், மகிழ்வோம், இணைந்திருப்போம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நான் பாடும் பாடல் என்கிற திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கவிஞரா முத்துலிங்கம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலு சார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
0: பாடியிருக்கேன். சேர்ந்தே லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
0: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
2: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: Who is it?
4: Don. Don. Don.
5: 102.3 பாட்டுக்கு இதா டான்.
4: டான் டான் டான் டான்.
6: தொடர்ச்சியாக அழகான இடைக்கால பாடல்களின் தொகுப்பு இனிமையாக வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 9:50. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மகுடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது. இளையராஜாவின் இசையில் வருகிறது, கேட்போம்.
7: கபகரி சாரி சசதா,
8: கபகரி சாரி சசதா,
7: சரி கபகரி கபகரி சரி,
8: சரி கபகரி கபகரி சரி,
7: கபகரி சரி கபகரி.

நேயர்களின் கவனத்திற்கு. மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் எண் 0691 என்ற இந்த தொடர்வண்டி நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 0691. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமதுரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கக்கூடிய பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து. டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: நேர்களே, இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி பழைய நேர்கள் எல்லோருக்குமே தெரியும். புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல், அது எந்த காலத்தைய பாடலாக இருந்தாலும் சரி, 1960-70களில் வெளிவந்த பாடலாக இருந்தாலும் சரி, இடைக்கால பாடல்கள் 80களில் 90களில் வெளிவந்த பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள்லேருந்து வெளிவந்த பாடலாக இருந்தாலும் சரி, அது எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாடலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தரவுகளை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேர்களே, என்ன நம்பர் அப்படின்னா 9444001023, 9444001023 இந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

இதய கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். மேத்தா எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அதே மாதிரி இதயம் திரைப்படத்திலிருந்து வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சக்கரவர்த்தி, சரக்குப்பம், வேலூர் மாவட்டத்திலிருந்து சக்கரவர்த்தி அவர்கள் இதயம் படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் அந்த நேருக்காக வருகிறது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. 3

இதயம்னு ஆரம்பித்தோம். தொடர்ந்து நம்ம நேயர்கள்லாம் இதயத்தில் தொடங்க திரைப்பட பாடல்கள்லேருந்து பாடல்களை கேட்குறாங்க. இன்னொரு நேயர், இதயக்கனி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், பழைய திரைப்படம் இதயக்கனி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் புலமை பித்தன் எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த பாடல் வருகிறது. அந்த பாடலை யார் கேட்டிருக்கா அப்படின்னா, சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து கே சண்முக

ஆதன் அப்படிங்கிறவர் அந்த பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: ரொம்ப அழகான பாடல். பழைய பாடல் ஒன்று கேட்டோம். நேரம் 10:19 இருக்கிறோம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. என்ன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்னா, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல், அந்த பாடலை கேட்டால் இப்போ வந்து தூக்கம் வரணும் அப்படின்ட்டு தூங்கணும்னு நினைக்கிறவங்க தூக்கம் கூட பறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு உற்சாகமான பாடலை ஒரு நேயர் விரும்பி கேட்டிருக்கிறார். வடபழனியிலேருந்து ரகுமான் அவர் வந்து திருமலையிலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அந்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள். அந்த பாடலை உதித் நாராயணன் பாடியிருக்காரு. கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காரு. வித்யாசாகர் இசையில் வருகிறது, கேட்போம்.
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

நேரம் 10:25. நேர்களின் கவனத்திற்கு, மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் எண்ணானது 06191 என்ற இந்த தொடர் வண்டி நாளை காலை 10:45 அளவுக்கு மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை 10:45 மானாமதுரைக்கு சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா,
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். வழங்கி கொண்டிருப்பது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. வாட்ஸ்அப் வழியா நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காட்சலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா புதிய நேர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் பாடல்கள் வழங்கப்படுகிறது. அதே போல் வந்து பழைய நேர்களாக இருந்தால் நிறைய நாள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இருந்தால் அவர்களுடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய நேர்கள் 9444-00-1 9444-00-1023 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தரவுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் சுடச்சுட இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம்பெறும். அது எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டால் உடனடியாக இந்த விவித் பாரதியில் தமிழ் பண்பலை 102.3 உடனடியாக ஒளிபரப்பப்படும். கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் போட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஓ பிரியா ஓ பிரியா அப்படின்னு தொடர பாடல், முனிசிபாலிட்டி பழனிசாமி, சந்தன நகரம் சத்தியமங்கலத்திலேருந்து முனிசிபாலிட்டி பழனிசாமி அந்த நேயர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

நேரம் 10:34. அரை மணி நேரம் எப்படி போச்சுனே தெரில. அந்தளவுக்கு மாறி மாறி பழைய பாடல், இடைக்கால பாடல், புது பாடல் அப்படின்ட்டு மாறி மாறி நம்முடைய நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், அருமையான பாடல் கேட்டிருக்காங்க, எனக்கும் பிடிக்கும் அந்த பாடல். மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கவிஞரா முத்துலிங்கம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாடலை யார் கேட்டிருக்கா அப்படின்னா, சென்னை கோட்டூர்புரத்துலேருந்து சந்தோஷ் அப்படிங்கிற அந்த நேயர் தான் இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த நேயருக்காக அந்த அழகான பாடல் வருகிறது, கேட்போம், மனம் மகிழ்வோம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வர பாடல்கள் எல்லாமே அற்புதமாக அருமையாக இருக்குது. நேர்கள்லாம் ரொம்ப தேர்ந்தெடுத்த பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. நேரம் 10:40. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து. மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் மு மேத்தா எழுதியது. இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாடலை யார் விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னா, சென்னை ஐயப்பன் தாங்கல்லிருந்து பழனி பாரதி அப்படிங்கிறவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த நேருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் உடனே வருது, கேட்போம்.

நேரம் 10:45:35. நேர்களின் கவனத்திற்கு, மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலினுடைய எண்ணானது 06191 என்பதாகும். நாளை காலை 10:45 மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06191. தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை 10:45 மானாமதுரைக்கு சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து அவங்களுடைய தங்கைக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. சோளிங்கர் கிராமம் சூரை வில்லேஜில் இருக்கக்கூடிய தங்கச்சிக்காக இப்போது வேளச்சேரி நேரு நகரில் இருக்கிற சிவமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் உடனடியாக வருகிறது. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

ரொம்ப அழகான பாடல் கேட்டோம் பாசமலர் திரைப்படத்திலேருந்து. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கொல்லையிலே தென்னை வைத்தேன் அப்படின்னு காதலன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல். பொன்னேரி கலீல் அகமது அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்டிருக்காரு. 1.5 நிமிஷம் பாட்டு தான் அந்த நேயர் விரும்பி கேட்ட பாடல் அவருக்காக வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

ரொம்ப குட்டி பாடலாக இருந்தாலும் ரொம்பவே அருமையான பாடல், கேட்பதற்கு இனிமையான பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 10:55. இன்னும் ஒரே ஒரு பாடல் தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் திருச்சி மாவட்டத்திலேருந்து மணமேடு அப்படிங்கிற ஊர்லேருந்து ஐயனார் கேட்டிருக்காரு. பொம்மக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலேருந்து பொம்மக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். அந்த பாடல் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேஜே யேசுதாஸ் மற்றும் கவிஞர் வாலி எழுதிய பாடல். கேஜே யேசுதாஸ் பாடியது. இளையராஜாவின் இசையில் வருகிறது. வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. காற்றலையின் நிரலில் இதுவரை உங்களோடு பயணித்தது ஆர்ஜே கனிமொழி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே கௌசல்யா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:17 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

நேயர்களின் கவனத்திற்கு, மக்களின் சேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் எண் 06191 என்ற இந்த தொடர் வண்டி நாளை காலை 10:45 மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். 06191 தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை 10:45 மானாமதுரைக்கு சென்று சேரும். தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க பாம்பே படத்திற்காக. வைரமுத்தோட வரிகளில்

நேரம் 11:10:32. மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், காதல் வழி சாலையில் வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மழை, தாகம் வந்து பாய் விரிக்க தாவணி பூசிலிருக்கிறதே, மோகம் வந்து உயிர் கொடுக்க கைவளையில் சிரிக்கிறதே, உந்தன் பேரை சொல்லித்தான் காமன் என்னை சந்தித்தான், கனவு வந்து காத்திருக்கு தூங்கிக் கொள்ள மடி இருக்கா, ஆசை இங்கு பசித்திருக்கு இளமைக்கென்ன விருந்திருக்கா, பூவை கிள்ளும் பாவனையில் சுவடிக்கொள்ள தூண்டுகிறாய், மச்சம் தொடும் தோரணையில் மிச்சம் தர தீண்டுகிறாய், மின்னல் சிந்தி சிரித்தாய் கண்ணில் என்னை குடித்தாய், தாகம் தந்து என்னை மூழ்கடித்தாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் சித்ராவோட குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:15:45. நேர்களின் கவனத்திற்கு, மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமதுரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயிலின் எண் 06191. இந்த தொடர்வண்டி நாளை காலை 10:45 மானாமதுரை சென்று சேரும். பயண தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கின்றோம். 06191 தாம்பரம் முதல் மானாமதுரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை காலை 10:45 மானாமதுரைக்கு சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன், கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன், 4 தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன், காற்றும் கடலும் நிலமும் அடி தீ கூட சித்தித்தேன், மாணிக்க தேரே உன்னை மலர்கொண்டு பூசித்தேன், என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன், இது போதுமே இது போதுமே, இனி என் கால்கள் வான் போகுமே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபியோட குரலில் லவ்டுடே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில், ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:29:45 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார், எங்கேருந்து நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயராக பி நகர்லேருந்து ரமா இணைந்திருக்கிறாங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து குட் நைட் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நல்ல தேர்வு பாடல், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அழகு தரும் கலைமதி ஒளி வீச, அழகான பாடல்கள் அணிவர, இரவின் பொழுது அழகுற, இனிய ராகங்கள் உலாவர, இதயம் மகிழ்ச்சியில் நிறைவுற, மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மனசெல்லாம் பூத்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தனக்கே உரிய பாணியில் மறுபடியும் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. உயிரே உயிரே, முத்தமிழே முத்தமிழே, என்ன அழகு, அத்தனை பாடல்களும் அருமைன்னு சொல்லி அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நாம் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கக்கூடிய பாடல், எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யார், கையோடு சிக்காமல் காற்றை வைத்தது யார், இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். பூங்காற்றை அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூக்கூடு அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும், நான் உலகை ரசிக்க வேண்டும் உன் போன்ற பெண்ணோடு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரலிலிருந்து நமக்காக வரக்கூடிய அடுத்த பாடல், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:37 ஆகப்போகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, முல்லை ரசித்திருக்கும் உலகம் பூவை அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதயம் நிழலை அறியாதே, மூடு பணியிலே இப்பொழுது வழிகள் தெரியாதே, வீசும் புயலிலே தீபம் எரியாதே, பாசம் துள்ளும் நெஞ்சில் இன்று ஓசை கிடையாதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமா. பாவமின்றி பழியை சுமக்கும் உந்த நிலை என்ன, ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன. எஸ்பிபியோட குரல்ல அடுத்த பாடல் உங்களுக்காக, இதோ காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:42 38 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல், என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா, விட்டுவிட்டு இருதயம் துடிக்காதா, உன் கூந்தல் மெல்ல என்னை மூடாதா, உன் காற்றை என் மூச்சு தேடாதா, என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா, என் சிரிப்பு உன் இதழில் பூக்காதா, என் நெஞ்சில் தோன்றும் இசை உன் நெஞ்சில் கேட்காதா, உன் பேரே காதல்தானா, தில்லானா போட வந்த மானா. ஹரிஹரனுடைய குரலில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:47:55 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், காதலின் வயது அது எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் வாடி. ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிர் மற்று போகும், பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும். பூமியை தழுவும் வேர்களைப் போலே என் உடல் தழுவி நான் வாழ்ந்திட வேண்டும். ஆண்டு நூறும் நீயும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும். மாண்டு போன கவிகள் நம்மை மீண்டும் பாட வேண்டும். காதலுக்கென்றும் ஜனகன மன இல்லையே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா இவங்களுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:53. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில நேயர்களும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பழத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் அருமை சொல்லிட்டு சந்திரசேகரன் இழுப்பகுணம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் என் உயிரானவள் புனிதம் ஆன உறவானவள் என் வாழ்வானவள் வசந்தம் தந்து நிறைவானவள் புதிரானவள் புகழானவள் மனதாழ்பவள் அவள் ஒரு தனித்துவம் அதில் ஒரு தனி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபியோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து ஆதித்தனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:01. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மொழி.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: பத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வாள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தூரம் உன்னை புவான் நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோடு அணைப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடுறாங்க. வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், ஸ்ரீ ராகவேந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்காக ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் கேபி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் ஒலிக்கிருக்கிறது. திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:10. பொங்குமங்கலம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அல்லூர் ஏகே ராகவன் அவர்களின் நாதஸ்வரம், கீழமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் மங்களநாத இசையாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய பாடலிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. ராகம் சக்கரவாகம், தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:19 50 நொடி. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தியாகராஜர் இயற்றிய பாடல் நளினகாந்தி ராகம் ஆதித்தாளம் மண்வயல கிஞ்சரே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:28. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய பாடல் ராகம் விலகாரி, தாளம் கண்டசாபு.

நேரம் 4:55. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் புரந்தரதாசர் இயற்றிய வெங்கடாச்சல நிலையம் என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி தாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டது அல்லூர் ஏ கே ராகவன் அவர்களின் நாதஸ்வரம், கீழமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்களின் தவில்.

நேரம் 5 மணி. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.

கபில கபிரவ்ய ஸ்வஸ்தி தஸ்வஸ்தி கிருத்ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷிணா அரோத்ர குண்டலீ சக்ரி விக்ரம் யூர்ஜித சாஸ்திரி.

நேரம் 5:31 30 நொடி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS ஷீலாவின் குரலில் தசாவதார ஸ்தோத்திரம் கேட்கலாம்.